லை 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயமுத்தூர். நேரம் 6 மணி. தொடர்வது குறளும் விளக்கமும். இன்றைய குறள், நன்றே தரினும் நடுவிகந்து ஆமாக்கத்தை அன்றே ஒழியவிடல். இதன் விளக்கம், தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவு நிலைமை அதிகாரத்தில் அமைந்துள்ள 113வது குறள், நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். இனி நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7 மணிக்கு கொஞ்சம் கிளி, தொடர்ந்து மதுர கீதம். 7:25 இன்று ஒரு தகவல், சேவை செய்திகள் கேட்கலாம். 7:30

இருக்கு, நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 8:30க்கு மனம் விரும்பதே, 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம், 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10க்கு சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50க்கு மெல்லிசை பாடல்கள், 1:10க்கு என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இதில் நான் ரசிக்கும் உலகம், உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சாகல் அவர்கள் பற்றிய தகவல்கள், அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சிண்டக் வேளாண்மை அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள், 1:55க்கு பாடல் 1:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சப்லா இளம்பருவ பெண்களுக்கான நலத்திட்டம் இடம்பெறும். 2:30க்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலையில் நாட்டுப்புற பாடல்கள், மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி இடம்பெறும். 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு பாமாலை, 6:40க்கு முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30க்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் பகுதி 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரலாக கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 6:10க்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: public prosecutors and forest range officers, among others. Among the other major examinations cancelled are recruitment for lecturers in government polytechnics, senior scientific officers, assistant conservators of forest and other administrative and technical posts. BRICS nations has reiterated their commitment to strengthening collaboration on environmental protection and sustainable development. A joint ministerial statement adopted on the conclusion of 12th BRICS Environment Ministers meeting in New Delhi yesterday said, BRICS nations also reaffirmed their commitment to advancing the full and effective implementation of the 2030 Agenda for Sustainable Development, the United Nations Framework Convention on Climate Change and its Paris Agreement. The countries emphasized that enhanced international cooperation, including availability of finance from developed countries, is essential to enable developing countries to effectively address environmental and climate challenges. The government has approved an incentive scheme for promotion of domestic PNG connections aimed at bringing clean, safe and affordable piped cooking gas to households across the country. The scheme will be effective from 1st of next month. The Minister of Petroleum and Natural Gas said that the scheme is designed to fast-track the expansion of active PNG connections, ensuring that more families can start using piped natural gas in their kitchens at the earliest. Currently, there are 1.74 crore domestic PNG connections across the country. The ministry added the new scheme directly incentivizes the city gas distribution companies to actively convert unbuilt connections into working gas connections and expand the PNG network to new areas. It said that piped natural gas offers households a safer, cleaner and more convenient alternative to LPG cylinders and traditional cooking fuels. Ministry of Finance has said that regional rural banks, RRBs, have recorded strong growth in credit delivery during the financial year 2025-26. The ministry said the performance of RRBs under the Reserve Bank of India's priority sector lending framework remained strong during the year. However, the gross loans outstanding of RRBs increased by 10.3% from nearly 5,24,000 crore rupees in financial year 2024-25 to over 5,78,000 crore rupees in 2025-26. Indian Coast Guard's Daman Air Station conducted a swift operation to save the lives of 9 fishermen who were struck in a sinking boat. According to an official press release, the station received a distress call and immediately launched a Chetak helicopter to the location. In men's cricket, host Sri Lanka will resume the second innings at the overnight score of 84 for 4 on day 4 of the first test match of the series at the Gal International Stadium in Sri Lanka today. India were dismissed for 462 in the first innings, where Sri Lanka made 284 runs. And in hockey, the Indian men's team will face arch rivals Pakistan in a crucial Pool D encounter of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, the Netherlands today, with both teams battling for a place in the next round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்று இருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம்

நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாகத் தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்து விட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம்

0: எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம். நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள். நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையை தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்துவிடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:15. இறைவனை இசை வழியாக வணங்கும் இந்த நேரத்தில் நாம் இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். எமக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதிர் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கனகும் செல்வமும் 100 வயதும் இவையும் தர நீ கடவாயே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

நேரம் 6:20. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பகைவரிடம் அன்பு காட்டுங்கள், உங்களை சபிப்பவரை வாழ்த்துங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் கூறுகிறது பைபிள். தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை செய்ய வேண்டாம். தொடரும் பாடல் எஸ். சரளா பாடியது.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமாக

0: ஆனது மணிக்கு 8 to 10 km வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த தருணமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டை பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்பிருக்கிறது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன்டசம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகள் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 3 கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கலாம். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிகுளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்பிருக்கிறது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி

0: மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு ஆடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
4: என்னென்ன தெரியுமா?
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
5: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை இடம்பெறும். இதில் நாட்டுப்புற பாடல்கள் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி இடம்பெறுகிறது. இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் பகுதி 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளம்.

0: அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுடக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுடு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுடுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 நாட்களும் தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலை.

0: குமார்.
1: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: வீட்டை சுற்றி மரங்கள் செடி கொடிகள் வளர்ப்பது சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குவதுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலையும் உருவாக்குகிறது. தாவரங்கள் ஆக்சிஜனை தருவதோடு காற்றில் உள்ள தூசி மற்றும் நச்சுவாயுக்களை வடிகட்டுகின்றன. செடிகள் மற்றும் மரங்களின் நிழல் மற்றும் நீராவி போக்கு வீட்டை சுற்றியுள்ள வெப்பநிலையை கணிசமாக குறைத்து குளிர்ச்சியான சூழலை தருகிறது. மரங்களின் வேர்கள் மண்ணரிப்பை தடுப்பதோடு மழை நீரை பூமிக்குள் எளிதாக ஊடுருவச் செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த உதவுகின்றன. அடர்த்தியான செடிகளும் மரங்களும் வெளிப்புறத்தில் இருந்து வரும் அளவுக்கு அதிகமான இறைச்சலை உறிஞ்சி இயற்கை ஒளி தடுப்பானாக செயல்படுகின்றன. செடிகளுக்கு நீர் ஊற்றுவதும் அவற்றை பராமரிப்பதும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருவதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். எனவே வீட்டை சுற்றி மரங்கள் செடி கொடிகளை வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். தொடர்ந்து திரையிசை பாடல் ஒன்று. கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் மகாகவி பாரதியார் வரிகளில்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: தொடர்வது குட் மார்னிங் மக்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த குட்டி கிளி வந்து பேச போது, எவ்வளவு ஸ்மார்ட்டா பேச போது அப்படின்னு கேக்கலாமா?
3: வணக்கம்,
0: உங்க பேர் என்ன?
3: அதித்தி தேஜோமையா.
0: ரொம்ப அழகா இருக்கு உங்க பேரு, உங்கள மாதிரியே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தங்கம்?
3: எல்கேஜி.
0: ஆஹா, சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி.
0: பாடுறீங்களா?
3: மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, மீசை உள்ள பூனைக்குட்டி, கருப்பு நிறம் பூனைக்குட்டி, கண்ணை உடுத்தும் பூனைக்குட்டி, பாலி குடுத்தா குடிச்சிடும், ஓங்கி எலியே பிடிச்சிடும்.
0: வேற ஏதாவது ரைம்ஸ் பாடுறீங்களா?
3: டிக்கரி டிக்கரி டாக், டமான் செட் ஆப் த கிளாக், கிளாக் செட் ஒன் டமான் செய்தான், டிக்கரி டிக்கரி டாக்.
0: அழகா பாடுனீங்க. ஓகே, நீங்க பூனைக்குட்டிய பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க?
3: வீட்டுல.
0: சரி, அது எப்படி சவுண்ட் குடுக்கும்?
3: மியாவ் மியாவ்னு.
0: சரி, நீங்க தொட்டு பாத்திருக்கீங்களா?
3: கீறிடும்.
0: சோ, ஆமால, அம்மா அப்பா இருக்கிறப்போ பக்கத்துல பாதுகாப்பா தானே பூனை எல்லாம் தூக்கணும்.
3: ஆமா.
0: சரி, நீங்க வானத்துல என்னெல்லாம் பாத்திருக்கீங்க?
3: ரெயின்போ.
0: என்னென்ன கலர்ல இருக்கும்?
3: எல்லா கலர்ஸுமே இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்.
0: சூப்பர் சூப்பர். வேற என்னெல்லாம் பாத்திருக்கீங்க ஸ்கைல?

0: பார்த்திருக்கேன், ஸ்டார் பார்த்திருக்கேன்.
1: எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு?
0: 10.
1: நீங்க கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? எப்படி கவுண்ட் பண்ணீங்க?
0: 1, 2, 3, 4, 5. 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணேன்.
1: கவுண்ட் பண்ண முடிஞ்சா ஸ்டார்ஸ?
0: கவுண்ட் பண்ண முடியல. பக்கத்து பக்கத்துல குட்டி குட்டியா நிறைய இருந்துச்சு. டயரத்தை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி அண்ணாலும் நானும் டேடியோ வேன் பண்ணிக்கோ எப்படியாவது கவுண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு.
1: ஓகே அதித்தி, நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்றீங்களா?
0: சொல்றேன்.
1: வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன பாத்தீங்க?
0: நிலா.
1: நிலா பாத்தீங்களா? உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல.
0: சூப்பரா இருந்துச்சு.
1: நிலா ஒரு நாள் லீவு போட்டுக்குமாமே, எங்க போகுது லீவு போட்டுட்டு?
0: லீவ் போட்டுட்டு கடைக்கு போகுது. லீவ் போட்டுட்டு அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுச்சு, மறுநாள் வந்துடும்.
1: ஆமால.
0: ஆமா.
1: சரி அதிதி தங்கம், நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நானு பைலட் ஆவேன்.
1: சரி, ஏன் இந்த ஆசை அதித்திக்கு?
0: எல்லாரும் படிப்பாங்களே.
1: ஆமா,
0: அதனாலதான்.
1: சரி, பைலட் ஆகி என்ன பண்ணுவீங்க?
0: பைக் ஓட்டுவேன், ஏரோப்ளேன் ஓட்டுவேன், வானத்துல பறப்பேன். பைலட் ஆனதானே ஸ்டார் கவுண்ட் பண்ண முடியும். அதனால நானு நல்லா படிச்சு பைலட் ஆவேன்.
1: அதித்தி, நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல பைலட் ஆகிறதுக்கு FM சார்பா வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.

கேட்டது கொஞ்சம் கிளி. இனி திரையிசை பாடல்கள் மதுரமாய் ஒலிக்கும் நிகழ்ச்சி மதுர கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

மதுர கீதம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய டிஎஸ்ஆர் டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள்

0: ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் இராணுவ படைகளை தனது விமான படைத்தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சூஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதோ பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது, இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது.

0: எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் குறிப்பாக எதை தேடிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும். அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சுருவோம். ஆக இந்த தேடலுங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிட்றாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
2: நேரம் 7:30. சேவை செய்திகள் கேட்கலாம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோக கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார வாரிய மேற்பொறியாளர் அவர்கள் இன்று சிறுமுகை ரோட்டில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் கோட்ட அலுவலகத்தில் காலை 11 மின் நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருகை தரவுள்ளார். எனவே மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக மேற்பொறியாளர் அவர்களிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

பாரதி வித்யா பவன் நடத்தும் இசை நிகழ்ச்சி அஜனூர் பாரதிய வித்யா பவன் அரங்கில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 236வது கலை கண்காட்சி கஸ்தூரி சீனிவாசன் அரங்கில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.

நேரம் 7:31. மனதில் இன்றளவும் இனித்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் மூலமாக இனித்திருக்கும் பாடல்களை கேட்போம் அனையர்களே. முதல் பாடல் ஜி. ராமநாதன் இசையில் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜி ராமநாதன் இசையில் மந்திரிகுமாரி திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் மற்றும் ஜிக்கி பாடிய பாடல்.

நேரம் 7:38. மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் சுசரல்லா தட்சிணாமூர்த்தி இசையில் ஜிக்கி மற்றும் எஸ் சி கிருஷ்ணன் பாடிய பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து.

0: குன்றி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
1: நஞ்சிருசிசே எந்தன் பீனாக்கர் கண்டே, என் பீனாக்கர் கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு

0: அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது.
1: கொஞ்சி கொஞ்சி கேட்க வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, செஞ்சி செஞ்சி திட்டே வந்து செய்யாதே காஜா, செய்யாதே காஜா.

ஒலித்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுசீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலித்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி விளம்பரங்களுக்கு பிறகு தொடரும்.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
5: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
4: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233
6: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். இன்று காலை 8 மணிக்கு மனதில் என்றும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. தொடரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்

தொடரும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி. சுசீலா மற்றும் டி. எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வீந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
1: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் தீரர் சத்யமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் மாதம் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்யமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசா, குரு வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாக சீரர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பாட்டுக்குறு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்த போது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒருநாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக் கொண்டிருந்த போது

ஒருவர் எழுந்து இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்தியமூர்த்தி ஆங்கிலேயர்கள் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்தியமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு. தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்தியமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதைவிட இவர் பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர். இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 வயதான காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூல காரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்து வைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்து சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில்தான் தலைவராகவும் 33 வயதான காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ்காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுப்பேதும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியையும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீரர் சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் இன்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர்
தமிழக சுதந்திர போராட்ட

0: போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிக இல்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறைத்து காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகைய தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதை கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எந்த சூழ்நிலையையும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமையகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்ட தலைவராக ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீரர் சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடித்தவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியைப் போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம், வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: தமிழன் படத்திற்காக திருச்சி லோகநாதன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: ஒரு விளம்பரத்திற்கு பிறகு மனம் விரும்புதே நிகழ்ச்சி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி பாடிய பாடல் 6 லிருந்து 60 வரை திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சி விளம்பரத்திற்கு பிறகு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இசையை கேட்டு இசைந்திருங்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். இளையராஜா இசையில் உமா ரமணன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்புதே நிகழ்ச்சி தரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜா இசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்திற்கு பிறகு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் ஃபினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில். தொடரும் நிகழ்ச்சி அரங்கிசை இன்னும் சில நொடிகளில்.

அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சலமேல என தொடங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றிய பதபர்ணம், நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதித்தாளம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு தற்போதுள்ள 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதி எண் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சரின் தொகுதியான சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று திரு விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக ராஜாஜி மருத்துவமனையில் 8 தளங்களுடன் கூடிய புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணியாற்ற ஏதுவாக அவர்களுக்கு கார் வழங்கப்படும். ஓட்டுநர் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளர் படியாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தமது அறிவிப்பில் வெளியிட்டார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவில் இருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கடத்தப்பெறப்பட்ட மது பாட்டில்களை மயிலம் சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 5 பேரை கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

10:02:53, இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈர்காலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு. கிராமம் என்னமோ சின்னது தாங்க, ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து புளியம்பட்டியிலிருந்தும் போகலாம், நம்பியூர்லேருந்தும் போகலாம். புளியம்பட்டியிலேருந்து நம்பியூர் வழியாக போகிற வழியில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா புளியம்பட்டியிலேருந்து நம்பியூருக்கு ரெண்டு ரூட்டில் போகலாம். ஒன்று வந்து காவிலி வளையம் போய் அதுக்கப்புறமா நம்பியூர் போகலாம், இன்னொன்று குட்டகம் வழியாக நம்பியூர் போகலாம். நம்ம வந்து காவிலி வளையம் வழியாக போனால் தான் இந்த கிராமத்துக்கு போக முடியும். ஸோ இந்த கிராமத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம கோயம்புத்தூர்ல 5 நம்பர் சிவானந்த காலனியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அங்கேயே போகுது, 3 நம்பர் 7 நம்பர் இந்த மாதிரி அங்கே புளியம்பட்டி டு நம்பியூர், நம்பியூர் டு புளியம்பட்டின்னு அந்த ரோட்டில் எப்போவுமே எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து விடுற ஒரு பஸ் அப்படின்னா அது N6ங்க. காலையில் 5:30 க்கு

நம்பியூரில் அதோடய பயணத்தை தொடங்குச்சுன்னா புளியம்பட்டி வரும், திருப்பி நம்பியூர் போகும், திருப்பி புளியம்பட்டி வரும். இப்படியே போய் நைட்டு 10 மணிக்கு நம்பியூரில் திருப்பி ஹால்ட் ஆகி அடுத்த நாள் காலையில் 5:30 அதோடய பயணத்தை தொடங்கிடும். இந்த N6 தவிர VSR ஸ்ரீபாலாஜி அப்படின்னு ரெண்டு பஸ்ஸும் அந்த ரூட்டில் இருக்குது. ஆனால் கூட அங்கே N6 தாங்க, நம்ம ஊர் நான் சொன்ன மாதிரி 5 நம்பர் 7 நம்பர் மாதிரி அங்கே N6 தான். இன்றைக்கி வந்து நான் உங்களை புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் வழியாக இருகாலூர் கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு வந்து நம்ம புளியம்பட்டியிலேருந்து இந்த N6 ஏறி பயணிக்க போகிறோம். வாங்க அப்படியே N6 போயிட்டு இந்த பாட்டை கேட்டுருவோம்.

கழுகு படத்துல இருந்து கார்த்திக் ராஜா பாடின பாட்டை கேட்டுட்டே நாம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில. இருகாலூர் கிராமத்துக்குள்ள என்டர் ஆயிருக்கிறோம். ஸோ இந்த கிராமத்தை நாம பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். சரி வாங்க அப்படியே நாம் இந்த கிராமத்துக்குள்ளே நுழையலாம். அப்படியே கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் ஒன்று போகுது. அங்கே வந்து பாலமெல்லாம் கட்டியிருக்காங்க. மழை காலத்தில் நல்லா தண்ணி நிறையா இந்த பள்ளத்தில் வரும். இப்போ வந்து மழை இல்லை அப்படிங்கிறதுனால தண்ணி எல்லாம் இல்லை. இந்த பாலத்தை தாண்டின உடனே ஒரு சின்ன டேர்னிங் இருக்குது. அந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய புளிய மரம் இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த புளிய மரத்தை ஒட்டியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன்மார் சுவாமி கோயில் இருக்குது. அந்த கோயில் தாண்டின உடனே ஒரு சின்ன டேர்னிங், அங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலை தாண்டின உடனே அதே மாதிரி வலது பக்கம் தேனீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஊருக்குள்ளேயே என்டர் ஆகிறோம். இப்போது பஸ் ஸ்டாப் வந்து ஊருக்குள்ளே கோயில் தாண்டி வந்த உடனே பஸ் ஸ்டாப்பு இறங்கின உடனே பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு 4 கடை இருக்குது. ஒன்று வந்து ஃபேன்சி ஸ்டோரு, ஒன்று டீ கடை, ஒன்று சலூன் கடை, ஒன்று மளிகை கடை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 10-15 வீடு இருக்குது. அப்படியே பஸ் விட்டு இறங்கி ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா முன்னாடி மிடில் ஸ்கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை வந்து பிரைமரி ஸ்கூலாக மாற்றினாங்க. இப்போ திருப்பியும் அதனுடைய தரத்தை உயர்த்தி மறுபடியும் மிடில் ஸ்கூலாகவே மாற்றிருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இந்த ஊருக்காக. ஊர் என்னமோ பார்க்குறதுக்கு சின்னதாக தாங்க இருக்குது. அதாவது ஒரு 200-லேருந்து ஒரு 215 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஊரோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஊர் சின்னதாக இருந்தால் கூட கோயில்கள் ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்தினுடைய அளவுக்கே கோயில்களினுடைய அளவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலியும் குறிப்பாக நான் இப்போ வர்ற வழியிலேயே 3 கோயில் சொல்லிட்டேன். அலியும் தேனீஸ்வரர் கோயில் சொன்னேன் இல்லையா, அது வந்து அரசர் காலத்து கோயில். அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாம் புனரமைச்சு புதுசாக கட்டி இப்போ சிறப்பு வழிபாடெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த வட்டாரத்தில் புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் அப்படின்னு இந்த தேனீஸ்வரர் கோயில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே ஸ்கூல் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலுக்கு பின்னாடியும் கோயில்கள் எல்லாம் இருக்கும். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து நாட்ராயன் கோயில் இருக்குது. அதே மாதிரி செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த பெருமாள் கோயிலுக்கு கூட போன வருஷம் தான் கும்பாபிஷேகமெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. இந்த பெருமாள் கோயிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம நாட்டாம படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, பஞ்சாயத்து கூடுறக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் இந்த கோயிலில் தான் கூடுமா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஊரை பற்றி பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு. நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க எப்போவுமே, இது செம்மது ஒழுங்க.

தங்கமகன் படத்துல இருந்து ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு கேட்டோம். 10:16 கோயம்புத்தூர்ல இது போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல இருகாலூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் நாம இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் பத்தி நான் சொன்னேன் இல்லையா. இந்த ஊரை தாண்டின உடனே ஒரு ரோடு ஒண்ணு அப்படியே போகுதுங்க, அது கிழக்கு நோக்கி போகுது. அதுல ஒரு 2-3 நடந்தோம் அப்படின்னா இன்னொரு கோயில் இருக்குங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே ரொம்ப பிரபலமான கோயில் அது, பொன் காத்தா ஐயன் கோயில் அப்படிங்கிறதா அந்த கோயிலோட பேர். ஆனால் அங்கே பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கியாத்தையும் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கோயில் வந்து அழகான கோயில் தான். ஆனால் நிறைய ஆலமரங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த ஆலமரத்தோட விழுதுகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அந்த விழுதுகள் பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடுறது அதெல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த சூழ்நிலை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த கோயில் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான கோயில். இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் திங்கள் வெள்ளி நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க, அது இல்லாமல் விசேஷ நாட்களில் வருவாங்க. அது தவிர மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னா 2 ஒரு டைம் இந்த கோயிலில் நோம்பி சாட்டுவாங்க, அதுவும் மே மாதம்தான் சாட்டுவாங்க. இப்போது இந்த போன மே மாதம் வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க, இனி வர்ற மே இல்லை அதுக்கு அடுத்த மேல நோம்பி சாட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுமே இங்கே இருப்பாங்க. அந்த எள்ளு போட்டால் கூட கீழே விழுகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த 2 ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா அன்னைக்கு அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லேயுமே கெடா வெட்டி, பொங்கல் வச்சு கெடா வெட்டி சொந்தக்காரங்களாக கூப்பிட்டு விருந்து போடுவாங்க. அந்த அன்னைக்கு அந்த விருந்து இல்லாத வீடே இல்லை, ஊரே இல்லை அப்படின்னு சொல்லும் அந்த அளவுக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுமே கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு பிரபலமான சிறப்பான திருவிழாவாக இந்த பொன்காத்த ஐயன் கோயில் திருவிழா இருக்கும். எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க அதுக்காக. அதுவும் அந்த ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அதுவும் லீவு நாளெல்லாம் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க ஆடிட்டுருப்பாங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி பேசணும். நம்ம பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் ஒட்டி ஒரு கட் ஒன்று அப்படியே போகுது தெற்கு நோக்கி. அதில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ரெண்டு ரோடு பிரியுது. அதில் நம்ம ரைட்டு போனோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம 2 வழியில் நம்பியூர் போகலாம், புளியம்பட்டியிலேருந்து ஒன்று குட்டகம் வழியான அந்த குட்டகம் வழியாக போகிற அந்த ரோடு போய் சேரலாம். அதே நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பி போனோம் அப்படின்னா 2 கிராமங்களை நம்ம போய் சேரலாம். ஒன்று வந்து கருக்குப்பளையம்புதூர், அந்த கருக்குப்பளையம்புதூர் தாண்டினோடனே சுண்ணாம்பு கரையூர் அப்படிங்கிற ஊருக்கும் நம்ம போய் சேரலாம். இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 8th வரைக்கும் இருக்குது மிடில் ஸ்கூல். இந்த ஸ்கூல் முடித்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுற்றி அவங்களுக்கு வந்து 3 ஊரு பக்கமாக இருக்குது. அதில் ஒன்று பட்டிமணியகாரன் பாளையம், அது வந்து இங்கே இருகாலூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்தது +2 வரைக்கும் அங்கே ஸ்கூல் இருக்குது, அங்கே போவாங்க. அப்படி இல்லைன்னா அதே டிஸ்டன்ஸில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கூடக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போவாங்க. அடுத்து 9th +2 வரைக்கும் அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அப்படி இல்லைன்னா 6 கிலோமீட்டர் தூரத்தில் நம்பியூர் இருக்குது, அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அங்கே போவாங்க இங்கே இருக்கக்கூடிய பசங்க.

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நின்று அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது, நிறைய காடுகள், எதுவுமே வெள்ளாமை பண்ணாத காடுகள் இருக்குது, தென்னைமரம் நிறையா இருக்குது, பனைமரம் நிறையா இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் நிறைய பனைமரம் இருந்துச்சா, இன்றைக்கி வந்து பனைமரம் குறைஞ்சிருச்சு. இந்த ஊருடைய முக்கிய தொழில் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க எப்போவுமே, இது செம்மதுளுங்க.

இது போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் இருகாலூர் கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தை சுற்றி நிறைய தென்னை மரம் இருக்குது, அதே மாதிரி பனைமரம் இருக்குது. முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இன்றைக்கும் நம்ம நின்று பார்த்தோன்னா நிறையா பனைமரம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது. இங்கே இருக்க உங்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னா, இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய மரம் ஏறுற தொழில் தான் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மரத்தில் தென்னை மரத்தில் தெளிவிறக்கி அதை வந்து கருப்பட்டியாக காய்ச்சி விற்கிறாங்க. இங்கே ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் கருப்பட்டியும் காய்ச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா புகையிலை அதிகமாக இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த ஒரு வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிலெல்லாம் கருப்பட்டி காய வச்சு காய்ச்சி அப்படியே ஊற்றி வச்சுருக்காங்க காயறதுக்காக. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராமம் சின்னதாக இருந்தால் கூட இங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது. குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, நடுநிலை பள்ளி இருக்குது, அதே மாதிரி விஏஓ ஆஃபீஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எல்லா வசதி வாய்ப்புகளுமே நிறைந்த ஒரு ஊராக இருக்குது. புளியம்பட்டியிலேருந்து பார்க்கும்போது 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், நம்பியூர்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ஊர் இருக்குது. வந்தது வந்தாச்சு, இங்கே கருப்பட்டி காய்ச்சி விற்றுட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட நாமளும் ஒரு 4 கருப்பட்டியை வாங்கிட்டு கிளம்புவோம். கண்டிப்பாக இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.

கயல் படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடின இந்த பாட்டோட போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இனி தொடரும் நிகழ்ச்சி கவிதையும் கானமும். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் சுமதி ஹரி. எங்கோ உயிர் பெற்றோம், எங்கோ வளர்க்கப்பட்டோம், எப்பொழுதோ புன்னகைத்து எப்படியோ பறிக்கப்பட்டோம். இப்பொழுது இங்கு நாம் ஒருவருக்கொருவராய் பூந்தோட்டத்தின் இதமான தென்றல், மனதை வருடும் காதல் நினைவுகள், எப்போதும் எனது அருகிலேயே இயங்க துடிக்கும் உனது சிரிப்போ, என் கண்களை கவர்ந்து இழுக்கும் மாயவலை.

உனது ஒற்றை புன்னகையால் எனது உலகம் விடுகிறது. எனது இதயம் தழுவும் உனது அன்பானது அந்த பூவை விட மென்மையானது. அதுவே காலம் முழுவதும் உன் அழகில் நான் தொலைந்து போக காரணமும் ஆகின்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 கவிதையும் கானமும். பூவின் அழகு என்னை அடிமையாக்கியது, அன்பின் பக்தனாய்

ஒலித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். புன்னகையில் பூத்திருக்கிறது காதல், சுவாசத்தில் கலந்திருக்கிறது ஜீவன். எனது பிரபஞ்சமே நீதான் எனும்போது நீ இல்லாமல் நான் ஏது?

0: எனது வாழ்நாள் முழுதும் மிளிர்கிறது. சுவாசத்தின் ஒவ்வொரு நொடியும் உன்னையே சுழல்கிறது. உனது மின்னும் உன் புன்னகை ஒளியில் நிழல் விழும் தூரம் கூட சொர்க்கம்தான். வாழும் ஒவ்வொரு நொடியும் பிறக்கும் புது கவிதையும் தான்.
1: ரோஜா பூந்தோட்டம் காத

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் சுமத்தேகரி. நன்றி நேயர்களே.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் திரைப்பட பாடல்களை. நிகழ்ச்சிக்கு முன்னதாக
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது, படம் ஆகாய தாமரைகள்.

நேர்களே, நிகழ்ச்சி தந்த முதல் பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா இவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்போது 11:05:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சத்ரியன் படத்திற்காக.

0: ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் சத்ரியன். நேரம் 11:11.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருந்தார். அந்த பாடலே பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் சேரன் பாண்டியன். நிலைத்த நேரம் இப்போது 11:16:12.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேங்களே, இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில். நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொடுக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: இனிமையான பாடலை கேட்டும் குரல் தந்திருந்தார்கள் ஜானகி மற்றும் மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் சின்ன சின்ன வீடு கட்டி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.
4: தேச

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டாலே இணைக்கும் திரைப்பாடல்களை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: எஸ் ஜானகி பாடினார் அந்த பாடலே படம் ஏழை ஜாதி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களே, உங்கள் கடிகாரத்து நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நிலையத்து நேரம் சரியாக 11:29:48.

0: நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தா இளையராஜா. பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் தர்மபத்தினி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் கல்பனா. மணி சர்மா இசையமைப்பிலே அந்த பாடல் வந்தது. படம் கம்பீரம். இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலியும் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல்களை.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் என் ராசாவின் மனசில் படத்திற்காக சொர்ணலதாவோடு பாடினார் இளையராஜா. நேரம் 11:54 கேட்டாலை இணைக்கும் திரைப்பட பாடல்கள் நிறைவு பாடலாக ஒலிக்கின்றது.

நேர்களே, நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக மனோவோடு பாடினார் சித்ரா. நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் படப்பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் ஐ சாம்பால்.

நினைவூட்டுகிறோம் நீங்களே, இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சார் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. உடன் ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வாயிலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி கேட்க காத்திருங்கள் நீங்களே, இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சார் நிகழ்ச்சியில்.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:00 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். உடன் ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வாயிலின் டிவி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் உலகம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவருடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி லக்ஷ்மி சாகல் அவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைவாக அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குவார் தேனி மாவட்டம் செண்டக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

1:55 பாடல் ஒன்று கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக. பிற்பகல் 2:30 மணிக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது. சப்லா இளம் பருவ பெண்களுக்கான நலம் திட்டம் பற்றி அறிந்து கொள்ளலாம். 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது கிராமிய கலை. இதில் நாட்டுப்புற பாடல்கள். மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது.

எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 மணிக்கு திரையிசை கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். ஆறு 5க்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10க்கு பாமாலை இடம்பெறும். 6:30க்கு மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40க்கு முல்லைவனம் திரைப்பாடல்கள். இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து 7:10க்கு திருவாரூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:30 மணிக்கு தமிழில் செய்திகள். இன்றிரவு 7:25க்கு விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30க்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 இன்று அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வர் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 9:30 மணிக்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு திரைகானம் இடம்பெறும்.

இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்கள் பாட்டு இடம்பெற கேட்கலாம். உடன் என் சி மாதவ் அவர்கள் வாயிலின் வலங்கை மான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கில செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஜி சுரேஷ்குமார் அவர்கள் வயலின், டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் சீதா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி இரவு 9:30. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர்

திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு

0: திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார்க் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர்

0: தொண்ணூத்தொன்பது கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்களை. நேரம் இப்போது 12:50. முன்னதாக விளம்பரம்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: நிலையத்து நேரம் இப்போது 12:56. மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: ஆயுதல் செய்யும்.
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி.
0: ஓயுதல் செய்யும், தலை சாயுதல் செய்யும்.
2: வளர்ச்சிக்கு
3: உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.
1: இன்னும் சில நொடிகளில் மணி 1:05 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே. ஒரு நொடியில் உறைந்து போகும் தருணத்தை என்றும் அழியாத நினைவாக மாற்றுவது புகைப்படம். நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் பாதுகாக்கும் அற்புத கலைதான் புகைப்படம். இப்படி அழகிய தருணங்களை பதிவு செய்யும் அனைத்து புகைப்பட ஆர்வலருக்கும் புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே வனவிலங்குகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான உயிர் பயம் இருக்கும். அப்படி நம்ம பார்த்தாலோ அல்லது அதோட சத்தத்தை கேட்டாலோ பயந்து நடுங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அதன் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து ரசித்து புகைப்படமாக எடுக்கக்கூடிய வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் சொல்லா.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என் பேர் ராதிகா ராமசாமி. நான் வனவியல் புகைப்பட கலைஞர். கடந்த 20 வருடமாக இந்த துறையில இருக்கேன். பிறந்தது வந்து தேனி வெங்கடாசலபுரம். இப்ப இருக்கிறது சென்னையில. நான் வந்து இந்திய காடுகள்லயும் ஆப்பிரிக்கன் காடுகள்லயும் போய் அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் போய் ஆவணப்படுத்தி இருக்கேன். நிறைய பயிற்சி பட்டறைகளும் காலேஜஸ்க்கு மற்றவங்களுக்கும் சொல்லித்தரேன். அது இல்லாம ஒரு வைல்ட் லைஃப் பத்தி, இந்த வனவியலை பத்தி, விலங்குகளும் காடுகளும் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நிறைய ஒரு கன்சர்வேஷன் டாக் அதுவும் நிறைய தர காலேஜ் ஸ்கூலுக்கு எல்லாமே.
0: அதாவது உங்களோட ப்ரொஃபைல் சொன்னதுமே உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி நாங்க எல்லாருமே பார்த்து பயப்படுற விஷயத்த ரசிக்க ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு வந்து குழந்தையில இருந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும். நம்ம தேனி மாவட்டம் சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடிவாரத்துல இருக்கதான் எங்க ஊரு. இயற்கை நிறைய பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் போயிருக்கோம். அப்ப வந்து யானைகள் பாத்திருக்கோம், அந்த மாதிரி எலிபென்ட்ஸ் பேர்ட்ஸ் பாத்திருக்கோம். போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பிடிக்கும். குழந்தையில இருந்து நான் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல் பருவத்துல இருந்து. ஒரு 2002 வந்து பறவைகள் சரணாலயம், பரத்பூர் பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு ஒரு ராஜஸ்தான் போயிருந்தேன். அங்க பார்த்தாச்சுன்னா அது ஒரு குளிர்காலம், வின்டர் சொல்லுவோம். நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பறவைகள், வண்ணமயமான பறவைகள் எல்லாம் அப்ப வந்திருந்தாங்க. சோ அதை பார்த்த உடனே வந்து அதை புகைப்படம் எடுத்து பறவை பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்ததுதான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. பறவைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் கார்பெட் உயிர் நேஷனல் பார்க்ல போயிட்டு யானைகள், லயன்ஸ், டைகர்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்வம் அப்படியே ஆரம்பிச்சுது. போட்டோகிராஃபி விட அதான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
0: இப்ப நீங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க வனவிலங்குகள் எவ்வளவு வந்து நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நான் டாக் எல்லாம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அதோட முக்கியத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கண்டிப்பா. இப்ப நிறைய நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கெல்லாமே வந்து ஒரு முன்னோடி என்னன்னா காடுகள் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இல்லையா. காடுகள் இருந்தா தான் நமக்கு வந்து ஆக்சிஜன்ல இருந்து மத்த எல்லாமே இருக்கும். நிறைய இப்ப காடுகள் அழிஞ்சிட்டு வருது. காடுகள் என்ன, அதுல இருக்கிற விலங்குகள் தானே முக்கியம். சோ காடுகளை பாதுகாத்தாச்சுன்னா விலங்குகளை பாதுகாக்க முடியும் முதல்ல. அதனாலதான் காடு என்ன, சும்மா காடு இருக்கிறது எங்கேயோ இல்ல, விலங்குகளும் பறவைகளும் யாருக்கோ இல்ல, இது நமக்காக. நம்ம இந்த நகரத்துல நல்லா இருக்கணும்னா காடுகள் நல்லா இருக்கணும். காடுகள் வாழ்க்க இந்த விலங்குகளும் பறவைகளும் இருந்தா தான் நாம நல்லா இருக்கும். சோ அதுதான் அடிப்படையா ஒரு அவேர்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிமே வர ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த உலகமும் இந்த காடுகளும் இருக்கணும். காடுகள்னா காடு மட்டுமே இல்ல, அங்க ஆறுகள் இருக்கு. நம்ம நிறைய ஒரு 70% ஆறுகள் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் பார்க் சொல்லுவோம், அதுக்குள்ளதான் ஓடுறாங்க. சோ அதை பாதுகாக்கணும். டைகர் சேவ்னா டைகருக்கு சேவ் இல்ல, நமக்காக காடுகளை பாதுகாக்கணும்.
0: அதாவது ரொம்ப அருமையா இந்த வனவிலங்குகள் வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த வைல்ட் போட்டோகிராஃபர் இந்த படிப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் இந்த துறைக்கு என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு புகைப்பட கலை வந்து அது ஒரு டிகிரியா படிச்சிருக்கணும். அது இல்லாம முக்கியமான ஒரு இது இந்த துறைக்கு என்னன்னா, நம்மளோட சப்ஜெக்ட் அந்த விலங்குகளை பத்தியும், அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும், எப்ப போனா கிடைக்கும், அந்த மாதிரி அவங்களோட வாழ்வியலை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பயாலஜி நிறைய முக்கியம். ஸோ வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து இது மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் தர்றாங்க. இப்ப சில யூனிவர்சிட்டிஸும் நிறைய பல்கலைக்கழகமும் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிகிரி சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லுவோம். அதாவது விலங்குகளை பத்தியும் பறவைகளை பத்தியும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த புகைப்படைக்குள்ளையும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த துறையை அணுக முடியும்.
0: அதாவது படிப்போட இதை பத்தின நாலேஜ் கண்டிப்பா

0: இருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ளே போய் வனவிலங்குகளை ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து முன்னேற்பாடாக என்னென்ன செய்ய வேண்டியிருக்கும்?
1: இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதுமலை சரணாலயம், நேஷனல் பார்க்கோ, இல்லை கார்பெட்டோ, இல்லை ரன்தம்பூர் நேஷனல் பார்க்கோ, இந்த மாதிரி நம்ம வந்து டைகரை பார்க்க போகணும்னா ஒவ்வொரு பார்க்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு 3 மாசம் முன்னாடி இல்லைன்னா 2 மாசம் முன்னாடி நம்ம புக் பண்ணணும், அதை வந்து நம்ம போறதுக்காக அனுமதி வாங்கணும். சஃபாரின்னு சொல்லுவோம் உள்ள, 2 மாசம் முன்னாடி பண்ணணும். அது எல்லாமே அதுவும் இல்லாம எந்த சீசன்ல போகணும், அதாவது குளிர்காலத்துல வந்தா கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், இந்த மாதிரி வெயில் காலத்துல இருந்தா டைகர் வந்து தண்ணி குடிக்க வரும், யானைகளும் டைகரும் வெளியே தண்ணி குடிக்க வரும். ஸோ அது மாதிரி எந்த காலத்துல போகணும், எந்த டயத்துல போகணும், எங்க போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய ரிசர்ச் முதலே போறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஒரு டூரிஸ்டா வேணா இந்த மாதிரி புக்கிங் பண்ணலாம், பட் தொழில் முறையா நம்ம போய் அங்க போய் புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அங்க இருக்கிற ஃபீல்ட் டைரக்டர் கிட்ட இந்த வேலைக்காக நாங்க வரோம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு அனுமதி லெட்டர் கடிதம் தரணும். அது அவங்க பார்த்துட்டு ஓகே, ஏன்னா நம்ம

0: வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும். ஒரு டூரிஸ்டா வேணா இந்த மாதிரி புக்கிங் பண்ணலாம், பட் தொழில் முறையா நம்ம போய் அங்க போய் புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அங்க இருக்கிற ஃபீல்ட் டைரக்டர் கிட்ட இந்த வேலைக்காக நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு அனுமதி லெட்டர் கடிதம் தரணும். அது அவங்க பார்த்துட்டு ஓகே, ஏன்னா நம்ம விலங்கு எல்லாமே நம்ம இந்தியாவோட கல்ச்சரோட சொத்துன்னு சொல்லுவோம், யாருமே வந்து டக்குன்னு எடுத்துன்னு போக முடியாது, அனுமதி அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ நம்ம எந்த காரணத்துக்காக அதை புகைப்படம் பண்ண போறோம், டாக்குமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கணும். அப்ப ஃபீல்ட் டைரக்டர் நமக்கு அனுமதி தருவார். அப்ப போய் நம்ம 10 நாளோ 1 மாசமோ இல்ல எப்பப்ப வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. சஃபாரி போறதுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து ஃபீஸ் தரணும். அதை போய் புகைப்படமோ வீடியோவோ நம்ம எடுத்துட்டு வரலாம். இதுதான் ஒரு ப்ரொசீஜர்.
1: இப்ப இந்த காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அந்த ஃபாரஸ்ட்ல உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது இந்த பறவைகள் இந்த விலங்குகள் வந்து அதிகமா இருக்கும், அந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும்?
0: எல்லா காடுகளிலுமே எல்லா பறவைகளும் கிடைக்காது, அதாவது எண்டேஞ்சர்னு சொல்லுவோம். சில இருவாசி பறவைகள்லாம் நம்ம வந்து சவுத் இந்தியால தான், வெஸ்டர்ன் காட் சொல்லுவோம், கிழக்கு மலை தொடர்ச்சியில தான் கிடைக்கும். சோ இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பறவை இருக்குன்னு சொல்லி செக்லிஸ்ட் சொல்லுவோம். அதை நம்ம முதல்ல இன்டர்நெட்லயோ இல்ல அங்க இருக்கவங்களே கேட்டு வாங்கிப்போம். சோ 200க்கு மேற்பட்ட பறவைகள் இருக்கா, இந்தந்த பறவைகள் எடுக்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன அனிமல்ஸ், இப்ப வந்து யானைகள் எங்க போனாலும் கிடைக்காது, கபினி போனா கிடைக்கும், முதுமலையில கிடைக்கும், கார்பெட்ல கிடைக்கும், மத்திய இந்திய காடுகள்ல யானைகள் கிடைக்காது. சோ எந்த பார்க்ல என்னமான அனிமல் இருக்குன்னு சொல்லிட்டு முதலே நம்ம தெரிஞ்சுப்போம், செக்லிஸ்ட்னு சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வாங்கினது மட்டும் இல்லாம எந்த சமயத்துல கிடைக்கும், இப்ப கார்பெட் நேஷனல் பார்க்ல யானைகள் கிடைக்கும், ஆனா நீங்க விண்டர்ல போனா அங்க பார்க்க முடியாது. சம்மர்ல மே ஏப்ரல்ல நிறைய நூற்றுக்கணக்கான யானைகள் தண்ணி குடிக்க வரும். அந்த சமயத்துல நம்ம போனா போட்டோகிராஃப் எடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர பறவைகள் சொன்னாங்க, மைக்ரேட்டி வளசல் பறவைகள் வந்து பரத்பூர் சரணாலயத்துல நம்ம எடுக்கலாம். சம்மர்ல போயாச்சுன்னா நீங்க வெயில் காலத்துல போனா ஒண்ணுமே அங்க இருக்காது. சோ குளிர்காலத்துல போயாச்சுன்னா அப்ப வெளிநாடுல இருந்து வர பறவைகள் இருக்கும். சோ அதனால நம்ம எந்த சீசன் ரொம்ப முக்கியம், எப்ப போறோம், எங்கே நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் வாங்கிப்போம். அது மாதிரி ஆனா இந்த மாதிரி டைகர்ஸ் எல்லாமே இப்ப வந்து நியூஸ்ல கூட பாத்துக்கலாம், ஒரு டைகர் ஒரு 5 குட்டியோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கெல்லாம் பாக்குறோம் இல்லையா. சில சமயம் நமக்கு தெரிய வரும். அதனால இப்ப நான் அடுத்த மாதத்துல அந்த டைகர் வித் 5 கப்போட இருக்கிற புகைப்படம் எடுக்க போறேன். சோ நமக்கு சில சமயம் ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம எல்லாத்துக்கிட்டே கேட்டு வச்சிருக்கோம், கைட்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி சைட்டிங்ஸ் இருக்குன்னு நம்ம டச்ல இருப்போம், கேட்டு வச்சுப்போம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் வராது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்காக
1: எந்த வயசுல வந்து உங்களுக்கு அந்த பயம் இல்லாம எடுக்க ஆரம்பிச்சீங்க?
0: பயம் வந்து ஆக்சுவலா நம்ம காட்டுக்குள்ள போகும்போது, நம்ம சஃபாரி போட்டோ எடுக்க போகும்போதே காட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் கவர்மெண்ட் பொறுப்பு இல்ல, நம்மளோட உயிரை பணைய வச்சுதான் நம்ம போறோம். எண்ட் ஆஃப் த டே அது வந்து வைல்ட் அனிமல், அவங்களுக்கு என்ன சொல்ல புரியாது இல்லையா. பட் என்ன டைகருக்கு என்னன்னா, நம்ம வண்டியிலதான் இருந்து போட்டோ எடுப்போம், ஓபன் ஜீப்னு சொல்லுவோம், அதுல இருந்து கீழே இறங்க கூடாது ரூலு. சோ அது வந்து ஜீப்பை பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட், சோ பக்கத்துல நடந்து போகும், பட் அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா கீழே இறங்கி நடந்தாலே அது நம்மள பாய வந்துடும், ஏன்னா அது தற்காப்புக்காக நம்மள பார்க்க வரும். ஸோ சில ரூல்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு தூரத்துல இருந்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் லென்ஸ் டெலி லென்ஸ் சொல்லுவோம், தூரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லென்ஸ் வச்சு கேமரா வச்சுதான் நம்ம தூரத்துல இருந்து எடுப்போம். பக்கத்துல போனா கொஞ்சம் பயம்தான். என்னோட அப்பா வந்து ராணுவத்துல இருந்ததுனால என்னமோ தெரியல, நாம ஒரு ப்ரீகாஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா பயப்பட தேவையில்லை, பயந்தாச்சுன்னா நீங்க உள்ள போக முடியாது. என்னமோ தெரியல, அப்பா கிட்ட நிறைய ராணுவத்தை பத்தியும் காடுகளை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டதுனால எனக்கு பயமா தெரியல, தெளிவா இருக்கணும். பட் இட்ஸ் நாட் எவ்ரி ஒன் கப் ஆஃப் காஃபின்னு சொல்லுவேன். சில பேர் தூரத்துல பார்த்தாலே மயங்கிலாம் விழுந்திருக்காங்க. இந்த துறையில வந்து நம்ம சொல்லுவோம், அதாவது நான் வந்து பறவைகள் நிறைய எடுக்கிறதுனால நிறைய நடக்கணும். நீங்க எங்களோட எக்யூப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட கேமரா லென்ஸ் எல்லாம் ஒரு 10-15 கிலோ எடுத்துட்டு நடக்கும் போது நமக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். பெண்கள் வந்து ஆல்ரெடி பயம் இல்லாதவங்க தானே. நான் யூஸ்வலா சொல்லுவோம் பேசும்போது, எங்க மதுரைக்காரங்களுக்கு வந்து, அப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, மதுரைக்காரங்களுக்கு பயம் தானே தெரியாதுன்னு சொல்லுவோம். என்னமோ தெரியல, அந்த பயம் இல்ல எனக்கு.
1: கண்டிப்பா, அதாவது ஒரு ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பார்த்து நம்ம பேசுறோம் அப்படின்றதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்ப நீங்க வந்து ஒரு காடை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்?
0: குறைந்தது நம்ம வந்து ஒரு 1 வாரம் இருந்தா தான் நமக்கு வேண்டிய புகைப்படங்கள் கிடைக்கும். சில காடுகள்ல 1 வாரம் மட்டுமே போதாது. நம்ம போனோம்னா சரி டைகர் வந்துடும், எலிஃபென்ட் வந்துடும், எடுக்கலாம்னு இல்லை, காத்திருக்கணும், நிறைய பொறுமை வேணும். சில சமயம் 1 வாரத்துக்கு ஒளியே வரவே மாட்டாங்க, காத்திருக்கணும், அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி போகணும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி போகணும், 1 வருஷத்துல வந்து நாங்க

0: கண்டினியூஸா சம்மர்ல அது வெயில் காலத்துல எப்படி இருந்தது, குளிர் காலத்துல எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு 5-6 தடவை போக வேண்டியது இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 இயர்ஸ் கூட பண்ணிருக்கோம், கண்டினியூஸா போய் அதை டாக்குமெண்ட். இப்போ ஒரு டைகர் இருந்தாச்சுன்னா குட்டியில இருந்து பெருசு ஆற வரைக்கும் நம்ம அதை டாக்குமெண்ட் பண்றோம், அதை ஆவணப்படுத்துறோம்னு சொல்லிட்டு 2 வருஷம் கூட இருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்காக போகும், பட் குறைஞ்சது 1 வாரத்துக்கு உள்ள போவோம்.
1: நாங்க சாதாரணமா பாக்குற ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு உழைப்பு இருக்கு அப்படின்றத வந்து எங்களுக்கு கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 1 வாரம் ஆகும் நீங்க சொல்றீங்கல்ல, அதுல வந்து உங்களோட உணவு முன்னேற்பாடா வந்து கொண்டு போவீங்களா, இல்ல அங்க போய் கிடைக்கறத நீங்க சாப்பிட்டுப்பீங்களா?
0: இப்ப வந்து என்னன்னா, நம்ம இந்திய காடுகள்ல காட்டுக்குள்ள நம்ம ஸ்டே பண்ண முடியாது, ஒரே ஒரு இடத்துல கார்பெட்ல மட்டும் காட்டுக்குள்ள ஸ்டே பண்ணலாம், அது கவர்மெண்டோட லாட்ஜ் இருக்கு, அங்க போய் நம்ம இருந்துட்டு போட்டோ எடுக்கலாம். பட் இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம காட்டுக்கு வெளியே வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்க வந்து ஸ்டே பண்ணலாம். பட் முதல்ல நான் ஆரம்ப காலத்துலயும் இப்போ சில இடங்கள்ல உள்ள போகும்போது நம்ம ரைஸ் இதெல்லாம் சாமான்லாம் எடுத்துன்னு போயாச்சுன்னா அங்க லாட்ஜஸ் இருக்கு, காட்டு லாட்ஜஸ், அவங்க நமக்கு சாப்பாடு பண்ணி தருவாங்க. பட் சில சமயம் என்னன்னா, நம்ம காய்கறிகள் சலாடு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கையில வச்சிருப்போம், நமக்கு கிடைக்கிறது பேசிக் ஒரு சாப்பாடு பண்ணி பண்ணுவோம். இப்ப வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வெளியே வந்து, சோ உள்ள போய் நீங்க சூட் பண்ணிட்டு வெளியே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
1: அதாவது எந்த ஒரு வேலையிலயுமே வந்து ஒரு சவால் இருக்கும் தெரியுமா, ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கே வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் இருக்கும், ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நீங்க வந்து
0: பெரிய சேலஞ்ச் நீங்க யோசனை பண்ணிருப்பீங்களே என்னமோ. காட்டுக்குள்ள போனா நான் சொன்ன கீழே இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டு சில சமயம் 4-5 மணி நேரம் உங்களுக்கு வந்து இயற்கை உபாதைகள் இருந்தாலும் அங்கேயும் சில சமயம் நீங்க எங்கேயும் போக முடியாது, எந்த புதர்ல டைகர் இருக்கும்னு தெரியாது இல்லையா.
1: ஆமா,
0: அந்த ஒரு இதெல்லாமே பெண்களா இருந்துட்டோ இல்ல ஆண்களா இருந்துட்டோ போகும்போது நம்ம 5-6 மணி நேரம் எங்கேயும் போக முடியாதுன்னு அந்த மாதிரி எல்லாம் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கும். அதுவும் ஆப்பிரிக்க காடுகள்ல வந்து மரங்கள் சில இடத்துல இருக்கவே இருக்காது. அப்ப நீங்க நேச்சர் காசெல்லாம் எப்படி பண்ணுவோம், இப்போ வள்ளி நிறுத்திட்டு அதுக்கு பின்னாடி அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ரொம்ப பேருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கஷ்டம் இல்லையா, இது வந்து முதல்ல நிறைய அந்த மாதிரி கஷ்டம் இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி நிறைய கடின உழைப்பு, ரொம்ப சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். பாத்துதான் நீங்க பாக்குறீங்க அழகான படங்களை.
1: கண்டிப்பா தூக்கம்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி தானே இருக்கும்.
0: ஆமா, அது நான் கார்பெட் சொன்னேன், அங்க உள்ள வந்து பவர் கரண்டே இல்ல, மே மாசத்துலதான் நம்ம சூட் பண்றோம், 30 மினிட்ஸ் வந்து ஜென்ரேட்டர் போட்டு நமக்கு பவர் சார்ஜ் பண்றதுக்காக தருவாங்க, கரண்ட் இல்ல. நைட் வந்து காட்டுக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் மரங்கள்ல, பட் நைட் வந்தாச்சுன்னா தூக்கம் வராது, ஏன்னா ஃபேன் இல்ல, பருண்டு பருண்டு படுப்போம், லேட்டா தான் படுப்போம், காலையில வேகமா எந்திரிக்கணும். சோ சில இது எல்லாமே வந்து கஷ்டம் தான். நார்மல் பீப்புள் நீங்க திடீர்னு போனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் நமக்கு அது வேப்படம் எடுக்கணும் அது பண்ணும் போது அது தெரியாது. இதெல்லாமே வந்து நீங்க, நம்ம இப்ப ஏசி போட்டுருக்கோம், ஆனா வெளியே காட்டுல ஏசி இல்ல, 45-48 degrees நாங்கதான் டைகர் போர் சூட் எடுப்போம். நேச்சுரல் மே தான் சீசன், அது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி வெதர் எல்லாம் பார்த்தோம்னா இந்த துறைக்கு வர முடியாது, வெயில்ல தான் இருக்கணும். அது பழக்கம் ஆயிரும், மேபி நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். பட் எடுத்த புகைப்படம், வேண்டிய புகைப்படம் நம்ம நினைச்ச மாதிரி வந்தாச்சுன்னா இதெல்லாம் மறந்து போயிடும்.
1: கண்டிப்பா, நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் அதுல கிடைச்ச சந்தோஷங்களையும் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே வந்து ஒரு அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அவார்டுன்னு சொல்லுங்களேன்.
0: நான் கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும், நிறைய அவார்ட்ஸ், இன்ஸ்பைரிங் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய அவார்ட்ஸ் நிறைய இது கிடைச்சாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10th science book ராதிகா ராமசாமி பத்தி என்வயர்மெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க, அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசும்போது என்னை பத்தி என்னோட வேலையை பத்தி போட்டிருக்காங்க, சின்ன குறிப்பு போட்டிருக்காங்க. அது பப்ளிஷ் ஆனது வந்து நிறைய பெரிய அவார்டா நினைக்கிறேன், ஏன்னா அவரோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். மத்தபடி நம்ம பண்றது வந்து நம்ம மன நிறைவா, நாம எடுக்கிற புகைப்படங்கள் எனக்கு மட்டுமே இல்ல, இனி வருங்காலத்துல இது எப்பவுமே இருக்கும் இல்லையா, ஒரு டாக்குமெண்டேஷன் ஆவண மாதிரி இன்னும் 10, 20, 30 வருஷம் தான் இந்த புகைப்படங்கள் இருக்கும். சோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ல வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல, சோ அதனால இந்த புக்ல வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
1: இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் அப்படின்ற இந்த ஃபீல்டுல வந்து நீங்க இன்னும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: நம்ம இந்தியாவில வந்து 1300 மேற்பட்ட பறவைகள் இருக்கு, சோ அதுல நான் ஒரு 60% தான் நான் புகைப்படம் எடுத்திருக்கேன், பாத்திருக்கேன். இன்னும் நிறைய பறவைகளை பார்க்கணும், நிறைய இடங்கள் வேற இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வரேன், சோ எனக்கு போர்னியோ பார்க்கணும் நிறைய ஆசை. போர்னியோல போய் இருக்கு அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி, அங்க இருக்கிற விலங்குகளையும் பறவைகளையும் ஆவணப்படுத்தணும் சொல்லிட்டு ரொம்ப ஆவல். கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருடங்கள்ல போகலாம், நிறைய விஷயங்கள் பண்ண இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த யாரும் சொல்லி தரதுக்கு இல்ல வைல்ட் லைஃப் என்ன என்ன

0: தெரியாது. இனி வர காலத்துல நிறைய பேருக்கு பயிற்சி பெற்றவர்கள் மூலமா நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச இந்த நாளைக்கு வந்து நம்ம அதை பயந்துக்கிறோம். பின்னாடி வரவங்களும் இதை பத்தி நிறைய பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்ன பண்ண இருக்கு.
1: நிச்சயமா, இப்படி இயற்கையான விஷயத்த புகைப்படமா பதிவு பண்றது உண்மையிலேயே ஒரு தனி அழகுதான். இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளவு ஆர்வமும் பொறுமையும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களோட அனுபவங்களையும் சேர்த்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட துறையில நீங்க மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுவரை நான் ரசிக்கும் வேறு உலகம், உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 19 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக மனிதாபிமான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய நெருக்கடிகள், பேரழிவுகள் மற்றும் போர்களின் போது பிறருக்கு உதவும் மக்களை போற்றும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக புகைப்பட தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19 தேதியான இன்று உலக ஒரங்குட்டான் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அருகு வரும் பெரும் குரங்குகளையும் அவற்றின் மலைக்காட்டு வாழ்விடங்களையும் பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் ஆகஸ்ட் 19 தேதியான இன்று தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விமான பயணத்தின் வரலாறு, முன்னேற்றம் மற்றும் அதன் சாதனைகளை கொண்டாடும் வகையில் இந்த தேசிய விமான போக்குவரத்து தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. மிக்சி ஜார்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது சின்ன ஜாரும் மீடியம் சைஸ் ஜாரும். இதுல பெரிய ஜார் அவ்வளவா யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா அதுதான் சீக்கிரமே வேலை வைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவாச்சும் யூஸ் பண்ற அந்த பெரிய ஜாரை யூஸ் பண்ணிட்டு கழுவி காய வச்சு எடுத்து வைக்கும் போது அது நம்ம அவ்வளவா வந்து நம்ம யூஸே பண்ணாதனால அந்த பிளேடு வந்து அப்படியே ஜாம் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளேட்ல ஒரு டிராப் தேங்காய் எண்ணெய் விட்டு வெறும் மிக்சி ஜாரை மிக்சியில போட்டு லைட்டா ஒரு சுத்து சுத்தி எடுத்து வச்சோம்னா இந்த பிரச்சனை இனிமே இல்லை.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லக்ஷ்மி சாகல் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். ஒரு மருத்துவர் மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவரது கனவு. ஆனால் தாய் நாடு அடிமைப்பட்டு இருப்பதை பார்த்தபோது அந்த மருத்துவர் ஒரு போர் வீரராக மாறினார். அவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். 1924 அக்டோபர் 24 சென்னையில் பிறந்தார். அவரது தந்தை டாக்டர் எஸ் சுவாமிநாதன், தாய் அம்மு சுவாமிநாதன். சிறு வயதிலிருந்தே தன்னம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைந்த சூழலில் வளர்ந்தார். மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். பிறகு வேலை காரணமாக சிங்கப்பூர் சென்றார். அங்கே 2 உலகப் போரின் தாக்கத்தை நேரில் பார்த்தார். போர் காரணமாக காயமடைந்த இந்திய வீரர்களுக்கு சிகிச்சை அளித்த போது, இந்தியா இன்னும் ஆங்கிலேயர்களின் அடிமை நாடாக இருக்கிறது, இதை மாற்ற என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்றியது. அந்த நேரத்தில்தான் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தார். இந்தியாவை ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நேதாஜியின் கனவு லக்ஷ்மி சாகலின் மனதில் வேரூன்றியது. அதன் பிறகு அவர் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். பெண்களும் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்ற நேதாஜியின் எண்ணத்தின்படி உருவாக்கப்பட்ட ராணி ஜான்சி படைப்பிரிவின் தலைவராக லக்ஷ்மி நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து அனைவரும் அவரை கேப்டன் லக்ஷ்மி என்று அழைக்க தொடங்கினர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேப்டன் லக்ஷ்மி சாகலின் பங்கு மிகவும் சிறப்பானது. நாட்டை காப்பது ஆண்களின் கடமை மட்டுமல்ல, பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். 100 இளம் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இராணுவ பயிற்சி அளித்தார். ஒழுக்கம், தைரியம், தேசப்பற்று ஆகியவற்றை அவர்களிடம் வளர்த்தார். ராணி ஜான்சி படைப்பிரிவு வெறும் பெயருக்காக உருவாக்கப்பட்ட படையல்ல, இந்தியாவின் விடுதலைக்காக தயாராக இருந்த பெண்களின் வீர படையாக அது திகழ்ந்தது. கேப்டன் லக்ஷ்மி தனது வீராங்கனைகளை சேர்த்து பல கடினமான சூழல்களில் செயல்பட்டார். போரில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பரப்பினார். 1945

0: இந்திய தேசிய ராணுவம் தோல்வியடைந்த போது கேப்டன் லக்ஷ்மி கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்திய மக்கள் அவரை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாகவே பார்த்தனர். இந்திய தேசிய ராணுவ வீரர்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்று வரலாறு கூறுகிறது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. கான்பூரில் மருத்துவராக பணியாற்றி ஏழை மக்களுக்கு மிக குறைந்த செலவில் சிகிச்சை அளித்தார். மனிதநேயம், சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் போட்டியிட்டு பொது வாழ்விலும் தனது பங்களிப்பை தொடர்ந்தார். பதவி கிடைப்பதை காட்டிலும் நாட்டுக்கு சேவை செய்வதே முக்கியம் என்பதே அவரது வாழ்க்கையின் அடிப்படை எண்ணமாக இருந்தது. ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு நாட்டின் வரலாற்றையும் மாற்ற முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சாகல். அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, இந்திய சுதந்திரத்திற்காக பெண்களின் வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டிய மாபெரும் வீராங்கனை. அதனால்தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் கேப்டன் லக்ஷ்மி சாகல் பெயர் என்றும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும்.
1: தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம்.
2: தாயின் மணிக்கொடி தாய்

சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை நிறுத்திவிடு, சரியாயில்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு.

0: ಗಾಂಧಿ ಮಹಾನ್ ಬಂದ ಕಂಡಿಯ ಭೂಮಿ ಇದು. ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಹಿಂದ್.
1: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அண்ணல் அம்பேத்கார் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்ய சிவசெல்வி அவர்கள்.

ஏஏபிசிஎஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம். அந்த திட்டம் வந்து சிறப்பு பிரிவினர்கள் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த திட்டம் வந்து 2003 தான் வந்து செயல்படுத்தப்பட்டது. ஏன்னா ஒரு தனி நபர் நிறுவனங்களை உருவாக்குறதுக்கும், ஒரு தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும், ஒரு புதிய தொழில் திட்டங்களை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தொழில் நுட்பத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது. இதுக்கு வந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதியே இல்ல, யார்னாலும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் பயன்பெற. இதுக்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கிறது. சோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மட்டும் வயது வரம்பு இருக்குது. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 இருந்து 55 வரைக்கும் இருக்குது. தொழில ஈடுபட்டு வர்றவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு இல்ல. புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அவங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான்

ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து வயது வரம்பு இல்லை. இதற்கு என்னென்ன விதமான தேவையான ஆவணங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, இதெல்லாமே வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா போதும், ஒரிஜினலா வச்சுக்கலாம். எந்த திட்டங்கள் பயன்பெறினாலும் ஒரிஜினலா யாருமே கொண்டு போய் கொடுக்க கூடாது, எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சான்றிதழ், நீங்க எந்த வகுப்பு பிரிவினரை சேர்ந்தவங்க அப்படின்றது சான்றிதழ். அதுக்கப்புறம் திட்ட அறிக்கை, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு பெரிய மசாலா பொடி கம்பெனி வைக்க போறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது, ஒரு பல்வரைசர் வாங்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து காய போடுறதுக்கு ஒரு ட்ரையர் தேவைப்படுது, இதெல்லாம் வந்து நீங்க கொட்டேஷன் வாங்கிடணும். நல்ல கம்பெனியா பார்த்து நீங்க கொட்டேஷன் வாங்கி அதை உங்க திட்ட அறிக்கையில நீங்க என்ன பண்ணணும்னா இணைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க கொட்டேஷன் போடுறீங்கன்னா 10 லட்ச ரூபாய நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க, அந்த 10 லட்ச ரூபாய் நீங்க கவர்மெண்ட்ல லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி நீங்க செலுத்த போறீங்க அப்படின்ற தகவல் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். அதனால திட்ட அறிக்கை வந்து நீங்க தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்ப திட்ட அறிக்கை வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கு வந்து திட்ட அறிக்கை ரெடி பண்ண தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல போனீங்கனாலும் அவங்க திட்ட அறிக்கையை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க அணுகினாலும் இந்த திட்ட அறிக்கை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இயற்கை வழியில் என்னென்ன உள்ளீடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், உயிர் உரங்கள், இந்த மாதிரியான உரங்களையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். தொழு உரம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் போடணும். கம்போஸ்ட் வந்துட்டு 2 டன்னு, மண்புழு உரமும் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்துட்டு 2 டன்னு, பசுந்தாள் உர பயிர்களை வந்துட்டு 1 ஏக்கருக்கு 8 கிலோ வீதம் வந்து போட்டு 45-50 நாள் வரி பயிர் வந்து வளர விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மண்ணிலேயே வந்துட்டு அதை உழுது விட்டுறணும்.
1: அங்கக வேளாண்மையில் இன்றைய முக்கியத்துவம் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே சத்யபிரியா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும்.

0: என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை 470 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
0: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார் அவர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எத்தலா, புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி, திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ் பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படைகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலை கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ஷெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். பாடல் ஒன்று கேட்கலாம். முன்னதாக விளம்பரம்.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம்.

0: வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நூல் வெளிப்படுத்துறதுக்காக பாடல்.

ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன் கேர்ள்ஸ் சப்ளா என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் 2011 ஏப்ரல் மாதம் 1 தேதியன்று தொடங்கப்பட்ட இந்திய அரசின் மத்திய நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் நோக்கமானது விடலை பருவ பெண்களின் அவர்களின் உடல்நலம், இளம் பருவ இனப்பெருக்கம், பாலியல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் குழந்தை பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவித்தலாகும். இது மட்டுமின்றி வீட்டு அடிப்படையிலான திறன்கள், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் தொழில் திறன்களுக்கான தேசிய திறன் மேம்பாட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இத்திட்டம்

திட்டத்தின் மூலம் பள்ளியை விட்டு வெளியேறும் இளம் பெண்கள் முறையான அல்லது முறைசாரா கல்வியில் நுழைவதற்கும் பொது சுகாதார மையம், சமூக சுகாதார மையங்கள், தபால் அலுவலகம், வங்கி, காவல் நிலையம் போன்ற பொது சேவைகள் பற்றிய தகவல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் இளம் பெண்களுக்கு சுகாதார பரிசோதனை மற்றும் பரிந்துரை சேவைகளின் மூலம் இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல் ஊட்டச்சத்தாக வழங்கப்படுகிறது. இதனுடன் வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் பொது சேவைகளை அணுகுவதற்காக நிகர மாநில உள்நாட்டு தயாரிப்பின் கீழ் 16 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கான தொழில் பயிற்சி

0: யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 200 மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டத்தின் கீழ் 11 வயது முதல் 18 வயதுடைய பள்ளி பெண்களை மட்டுமே உள்ளடக்கியது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு பருவ பெண்ணுக்கும் ஒரு கிசோரி கார்டு வழங்கப்படும். அந்த கார்டில் அப்பெண்ணின் எடை, உயரம், உடல் நிறை குறியீட்டு எண், இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல், பரிந்துரைகள் மற்றும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சேவைகள் பற்றிய விவரங்கள் எழுதப்படும். மேலும் பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான மைல்கற்களான பள்ளியில் சேருதல், பள்ளியை விட்டு வெளியேறுதல், திருமணம் போன்ற தகவல்களும் இடம்பெறும். கிசோரி திவாசு என்று 3 மாதங்களுக்கு ஒருமுறை சிறப்பு ஆரோக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அத்தினத்தில் பொது சுகாதார சோதனை அனைத்து மகளிர்களுக்கும் செய்யப்படும். இதனை கண்காணிக்க கிசோரி சமூக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 15 வயது முதல் 25 வயது வரை உள்ள பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பர். அவர்களில் ஒரு பெண் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் கண்காணிப்பின் கீழ் இளம் பெண்களுக்கு மருத்துவ ஆலோசனை முகாம், சுகாதார பயிற்சி மற்றும் சேவைகள் வழங்கப்படுகிறது. இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம் பற்றிய தகவல்களை இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி தொடர்வது திரை இசை. ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி பாடியது படம் பிரியமானவளே. எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைப்பிலே இந்த பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலை, இதில் நாட்டுப்புற பாடல்கள் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி இடம்பெறுகிறது. தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக்க. திரை இசை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல் இது, படம் ஒன்ஸ் மோர். பாடியிருப்பவர்கள் எஸ் என் சுரேந்தன் மற்றும் சித்ரா.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்காணும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நேரம் 2:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: சொத்து சுகமுடைய குடும்பத்தில் உள்ள தாயின் மகன் சொத்தை ஆள வந்தவன், உலக இன்பத்தை அனுபவிக்க பிறந்தவன். ஏழை வீட்டில் பிறந்த பாலன் தாலாட்டும் போது அவளுடைய குடும்ப நிலையும் வறுமை நிலையும் குறிப்பிட்டு பாடுகிறார்.

நெல்லை பதுக்கி வச்சு நித்தூரம் பண்ணிடுவர் கொள்ளை வழி போகாமல் குடிசை வழி வந்தாயோ. தொட்டால் சீசகோட்டும் துணி மூட்டை தையல் இட்டு தொட்டில் கட்டி தாளா.

வயலிலே வேலை செய்வேன் வாய் விட்டு அழுவாயோ சித்தாள் வேலை செய்வேன் கொத்தனாறு கோவில்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலம் மாறுவதற்கு காரணமாக இருந்தது அவன் காளைகளை பழக்கி உழுவதற்கு கற்றுக்கொண்டதே. அவ்வாறு உழுவதற்கு பயன்பட்ட மாடுகள் அவனுக்கு நிலையாக தங்கும் வாழ்க்கையை சாத்தியமாக்கிற்று, அவனுக்கு செல்வமும் பெருகிற்று. எனவே மாடு என்ற சொல்லுக்கே செல்வம் என்ற பொருள் வந்தது. மாட்டை கவர்ந்து சென்று செல்வத்தை பெருக்கிக் கொள்ளாலும் என்று அதனை பழக்க தெரியாதவர்கள் பழங்காலத்தில் எண்ணினர். பழக்க தெரிந்தவர்களோ மாட்டை பாதுகாக்க போராடினார்கள். இதனையே வெற்றி என்றும் காந்த என்றும் புறப்பொறுப்பு இலக்கண நூல்கள் கூறுகின்றன. தற்காலத்திலும் உழவுக்கு பயன்படும் காளைகளை உழவர்கள் போற்றுகிறார்கள். முதல் உழவுக்கு நாட் செய்யும் போது அதனை அலங்கரித்து பிள்ளையாருக்கு பூசை போட்டு உழ தொடங்குகிறார்கள். காளைகளுக்கு செய்யும் அலங்காரங்கள் தெரிய வேண்டுமா?

சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சே சே சே சே சே சே சே சே சொன்ன

ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:28 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

இந்தியாவின் பிரியான்ஷு ரஜாவத், மீராபால் லுவாங் மெய்ஸ்னம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பத்ரி, மேதவி நகர், ஜி ஆர் ராவத் மற்றும் சங்கர் முத்துசுவாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதல் பாடலாக உதிரிப்பூக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

திரு இசையில் இனி கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து எஸ்பி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜென்சி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 5:40. திரையிசையில் இனி ஒரே வானம் ஒரே பூமி படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

திரு இசையில் ஒலிவந்த திரைப்படங்கள் உதிரிப்பூக்கள், கடவுள் அமைத்த மேடை, ஒரே வானம் ஒரே பூமி, கல்யாண ராமன், நினைத்தாலே இனிக்கும், தர்மயுத்தம் ஆகிய படங்களிலிருந்து திரு இசை கேட்டீர்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள். இன்றிரவு 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன், உடன் உரையாடுபவர் பி சரவணன். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 8 மணிக்கு மனோரஞ்சிதம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 10 மணிக்கு அரங்கிசை.

இன்று இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில், இன்று 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மையில் வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் வயலின், வலங்கை மான் கே தியாகராஜன் மிருதங்கம். இன்று இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:00 குரலும் விளக்கமும், குரல் எண் 114 அதிகாரம் நடுவு நிலைமை, தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் மு கற்பகம் அவர்கள், படைப்பு மதுரை ஆகாஷவாணி. 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:25 இன்று ஒரு தகவல், 7:30 நினைத்தாலே இணைக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்பு உரையில் இளமை அறிவியல் எதிர்காலம், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். நாளை காலை 8:30 மனம் விரும்பதே, 9:00 அரங்கிசை, பருப்பள்ளி சுஜானா வீணை, எஸ் கோமதி சங்கர் மிருதங்கம், ராஜா ரமணி கடம், 10:00 போவாமா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலி இனிக்கும், பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரலில் அனிருத் சங்கர் பாட்டு, ஆர் மகாதேவன் வயலின், கொல்கத்தா ஜி வெங்கட்ராம் மிருதங்கம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள்,

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர், அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
2: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்த புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா்.

0: மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற செட்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மனோ சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284

0: 4 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं। आप
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: நேரம் 6 மணி.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:41. முல்லைவனம். இனி முல்லைவனத்தில் மலர இருப்பது சின்னப்பூவே மெல்ல பேசு படத்துக்காக பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்.

0: முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனத்தில் இனி கவரிமான் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: முல்லை வனத்தில் இனி மலர் இருப்பது மலேசியா வாசுதேவன் குரலில் கோழி கூவுது படத்திலிருந்து.

0: முல்லைவனத்தில் திரை இசை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
4: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளும், அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வெளியிட்ட அறிவிப்பும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக 1 ஆண்டிற்கு 360 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் கூறினார். விதி 110 கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என்றும், மேலும் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் உள்ளிட்ட 14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் நிறுவப்படும் என்றும், இதில் முதல்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்றும், வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன படியாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இதற்காக உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்றார். பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான், திருமதி விஜயலட்சுமி, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி காரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தாவேக உறுப்பினர்கள் திருமதி சத்யபாமா, திருமதி சிந்து, திரு சண்முகம், திரு சபரி ஐங்கரன், திரு கல்லானை, அமமுக உறுப்பினர் திரு காமராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து ஆகியோர் முதலமைச்சர் விதி 110 கீழ் வெளியிட்ட புதிய அறிவிப்புகளை வரவேற்று பாராட்டி பேசினார்கள். தொடர்ந்து பல உறுப்பினர்கள் இதன் மீது பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நிலையில், பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் அவையின் நேரம் போதாது என்று குறிப்பிட்ட பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், ஆளும் கட்சி மட்டுமல்ல மற்ற உறுப்பினர்களில் சிலரும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லை என்ற மனநிலையில் இருப்பதையும் நான் உணர்கிறேன் என்று தெரிவித்து முதலமைச்சரின் அறிவிப்பை பாராட்டினார். பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் நேரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி,

தாங்கள் கொடுத்திருந்த அவசர கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த கவன ஈர்ப்பு குறித்து முதலமைச்சரின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து உரிய பதில் கிடைத்ததும் நாளை இதுகுறித்து விரிவாக விவாதிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவைக்கு திரும்ப வந்து விவாதங்களில் கலந்து கொண்டனர். பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், பசுமை வீடுகள் திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 800,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராம பகுதிகள் பயன்பெறும் வகையிலான அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை இந்த அரசு மாற்றியிருக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஐ பெரியசாமி, அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு பிரபு, திரு ரமேஷ் ஆகியோர் முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார். அப்போது இடைமறித்து பேசிய பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், முதலமைச்சரிடம் எல்லா ஆதாரமும் உள்ளது, அதை வெளியிட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று கூறினார். உடனே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுந்து, இங்கே ஆதாரம் கேட்கிறார்கள், கடந்த வாரம் பேரவையில் நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகளுக்கான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அது பற்றிய விவரங்கள் என் மேசையில் இருப்பதாக கூறினார். அது உண்மைதான், அத்தனையும் ஆதாரங்களுடன் உள்ளது, அதை எப்போது வெளியிட வேண்டுமோ அப்போது வெளியிடுவேன் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், மக்களிடம் எப்போது எப்படி என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த வகையில் நான் பேசியதால் தான் மக்கள் என் மீது அன்பு காட்டி இந்த பேரவையில் முதலமைச்சராக அமர்த்தி வைத்துள்ளனர். இப்போதும் கூட நான் பேசுவேன். வருகிற இடைத்தேர்தலின் போது சிலருக்காவது நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்று கூறினார். இந்த விவாதத்தில் பேசிய திரு ஐ பெரியசாமி, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி, இந்த திட்டத்தை நிறைவேற்ற போதுமான நிதி இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியதுடன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், முக்கியமாக முதலமைச்சர் மக்களின் தேவையை அறிந்து செயல்படுவார் என்று கூறினார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தவிக உறுப்பினர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், உரையின் தொடக்கத்தின் போது முதலமைச்சரை வாழ்த்தி பாராட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது முதலமைச்சரிடமிருந்து துண்டுச்சீட்டு பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மானிய கோரிக்கை மீது மட்டுமே பேசுங்கள் என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றும் துறை ரீதியிலான கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு ரெட்டியார்பட்டி நாராயணன், ஐயாவழி பக்தர்கள் ஆண்டுதோறும் மாசி மாதம் 20 தேதி சாமித்தோப்பு உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு நடத்துவதால் அந்த நாளை அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்றார். களக்காடு நகராட்சி மற்றும் மூலக்கருப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அவரை தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம், மேட்டூர் நகராட்சிக்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். காவிரி நீர் மூலம் தஞ்சாவூர், கும்பகோணம், பூம்புகார் வரையில் உள்ள மக்கள் பயன்பெறும் நிலையில் மேட்டூர் நகரில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும், தற்போது 30 நிமிடங்கள் மட்டுமே அந்நகருக்கு குடிநீர் சப்ளை இருப்பதாகவும் தெரிவித்த அவர், குழாய்கள் அனைத்தையும் புதுப்பித்து அங்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது குடிநீர் விநியோகம் செய்யுமாறும் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து ஏரிகள், கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்தாலே நமக்கு ஒருபோதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும், விவசாயமும் செழிக்கும் என்றும் அவர் ஆலோசனை தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசும்போது, நந்தன் கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும், வீடு கட்டும் திட்டத்திற்கு அரசு அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தவிக உறுப்பினர் திரு சுதாகர் பேசும்போது, காட்பாடி பகுதியில் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், அந்த பகுதியில் ஏற்கனவே சாலை விரிவாக்க திட்டம், ரயில் பாலம் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் சிப்காட் அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி போராடும் நிலை ஏற்பட்டிருப்பதால் அதனை ரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எஸ் சேகர், திரு எஸ் எம் குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், தவிக உறுப்பினர் திரு ஜெகநாத் மிஸ்ரா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களையும்

0: தொகுதி பிரச்சினைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார்கள். இன்றைய விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் பரஸ்பரம் எழுப்பிய குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் எழுந்தபோது அவ்வப்போது அவையில் கூச்சல் குழப்பமும் அவளியும் நிலவியது. அப்போதெல்லாம் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தி வழிநடத்தினார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவாரூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் விஜயகுமார்.
2: திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் வருகின்ற 20 மாலை 4 திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய அளவிலான புள்ளியியல் துறை கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு கணக்கெடுப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் நிலை மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகிய கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணக்கெடுப்பின் போது குடும்பங்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் புள்ளியியல் நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதுடன் அவை ரகசியமாக பாதுகாக்கப்படும். எனவே தேர்வு செய்யப்பட்ட குடும்பங்கள் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தேவையான தகவல்களை துல்லியமாக வழங்கி இக்கணக்கெடுப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பேசினார். வேகமாக மாறிவரும் உலகில் வாழ்நாள் முழுவதும் கற்றல், புத்தாக்கம் மற்றும் மாற்றத்துக்கு ஏற்ப செயல்படும் திறன் அவசியம் என்று அவர் கூறினார். தேர்வுகள் மதிப்பெண்களை தாண்டி சுய சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் சமூக பொறுப்பை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்று குடியரசு துணைத் தலைவர் தனது பேச்சில் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 பயணத்தில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், நாட்டின் நலனே முதன்மை என்று கூறினார். போதையில்லா சமுதாயம் அமைய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாதது மற்றும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது. மேலும் வருகின்ற சம்பா சாகுபடியை மேற்கொள்ள விவசாயிகள் ஆர்வமாக உள்ள நிலையிலும் ஆறுகளில் தண்ணீர் வராததால் அவர்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் மழைப்பொழிவும் இல்லாததால் கடுமையான வெப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. வழக்கமாக கோடைக்காலம், அக்னி நட்சத்திரம் போன்ற காலங்களில்தான் இது போன்ற வெப்பம் காணப்படும் என்று பொதுமக்களும் விவசாயிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 50% விவசாய நிலங்களுக்கு மேல் சம்பா சாகுபடி செய்வது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் வரத்துக்கான அறிகுறி எதுவும் இதுவரை தென்படாததால் இந்த சம்பா சாகுபடி குறித்தும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்திய அரசு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தஞ்சாவூர் கள விளம்பரத்துறை சார்பில் மன்னார்குடியில் 2 முகாம் நடத்தப்பட்டது. ஆதார் சேவை மையம் உள்ளிட்ட சேவைகள் இந்த முகாமில் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த முகாமை ஒட்டி நடத்தப்பட்ட சிறப்பு ஆதார் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொண்டனர். இது குறித்து பயனாளி ஒருவர் கூறும்போது,
3: என்னோட பேரு வந்து விஷ்ணுபிரியா. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம்லேருந்து இங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடத்தினாங்க. அதுல வந்து இங்க ஆக்சுவலி ஆதாருக்கு முகாம் போட்டிருக்காங்க. என் குழந்தைக்கு ஆதார் எடுக்கிறதுக்கு அங்க எங்கன்னு அழையாம இங்க வீட்டு பக்கத்திலேயே நாங்க வந்து எடுத்துட்டோம். எங்களுக்கு இது ரொம்ப சௌரியமா இருந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேல வீதியில முகாம் போட்டிருக்காங்க.
2: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு துவக்கப்பட்ட ரயில்வே பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரயில் பாதை பணிகள் துவக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை பட்டுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போன்ற நகரங்களுடன் எளிதில் இணைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் கமலாம்பாள் ஆடிப்பூர தேர் திருவிழா மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள செங்கமலத்தாயார் ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு வளையல் அலங்காரம், தேர் திருவிழா ஆகியவை நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள முன்னாவல் கோட்டை, சோனாப்பேட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த

0: பிரவீன் சித்திரவேல். ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மும்முனை தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கிராம மக்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும் இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள 12 ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், 12 ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்முசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேரி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்முசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 17,155 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,007 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,179 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,399 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி 17,593 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,495 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,100 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 12,599 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனிவிரலி 17,123 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 14,210 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,129 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,550 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாளை காலை 10 மணி அளவில் ஆடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 0421-22-48-524 என்ற தொலைபேசி எண்ணை, அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர் பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகவும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்

0: வணக்கம் விவசாய பெருமக்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சுற்றுச்சூழல் மாசுபாடு மேலாண்மை, உயிரியல் சீரமைப்பு, கார்பன் சேமிப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வேளாண்மை மற்றும் மறு உயிர்ப்பு வேளாண்மை ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். தேசிய மற்றும் சர்வதேச நிதியுதவி பெற்ற பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களில் முதன்மை ஆராய்ச்சியாளராகவும் இணை ஆராய்ச்சியாளராகவும் வழிநடத்தி வருகிறார். கழிவு பொருட்களை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றுதல், உயிர்கறி தொழில்நுட்பம், மண் மற்றும் நீர் மாசுபாடு கட்டுப்பாடு, நிலையான வேளாண்மை போன்ற துறைகளில் இவரது ஆராய்ச்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நெல் சாகுபடியில் மீத்தேன் வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கேற்ற வேளாண்மை முறைகளிலும் இவர் குறிப்பிடத்தக்க ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். இவரது சிறப்பான ஆராய்ச்சி பங்களிப்பிற்காக 2024 சிறந்த ஆராய்ச்சியாளர் விருது, 2023 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் விஞ்ஞானி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். பல இளம் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி வரும் இவர் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் வேளாண்மை தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். பாடத்தை கேட்போமா?
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பரமேஸ்வரி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைய விவசாய பள்ளி நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்வது என்ற முக்கியமான தலைப்பை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம். விவசாயத்தில் பயிர் அறுவடைக்கு பிறகு பல்வேறு வகையான கழிவுகள் உருவாகின்றன. அதாவது நெல், வைக்கோல், கரும்பு தோகை, தென்னை ஓலைகள், காய்கறி மற்றும் பழக்கழிவுகள், களைகள், கால்நடை சாணம் போன்றவை பண்ணை கழிவுகளாகும். இவற்றை முறையாக பயன்படுத்தாமல் எரித்து விடுவதோ அல்லது வீணாக கைவிடுவதோ மண்வளக்குறைவு, காற்று மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வழிவகுக்கின்றன. இப்பொழுது இந்த பண்ணை கழிவுகளின் வகைகளை பற்றி அறியலாம். அதாவது பண்ணையில் உருவாகும் அனைத்து அங்கக கழிவுப் பொருட்களும் பண்ணை கழிவுகளாக கருதப்படுகின்றன. பயிர் சார்ந்த கழிவுகளான நெல், வைக்கோல், கரும்பு தோகை, வாழைத்தண்டு, பருத்தி குச்சிகள் மற்றும் நிலக்கடை கொடிகள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் கால்நடை சார்ந்த கழிவுகளான மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், கோமியம் மற்றும் கோழிவெரு ஆகியவையும் இதில் அடங்கும். மேலும் தோட்டக்கலை பயிர்களிலிருந்து கிடைக்கும் இலை சருகுகள், காய்கறி மற்றும் பழ கழிவுகளும் முக்கிய பண்ணை கழிவுகளாகும். இப்பொழுது எவ்வாறு இந்த பண்ணை

கழிவுகள் மண் வளத்தை மேம்படுத்துகிறது என்பதை பற்றி அறியலாம். பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றும் போது மண்ணில் கரிம கார்பன் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் மண்ணின் அமைப்பு மேம்பட்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன. மண்ணின் உயிரியல் செயல்பாடுகளும் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு நிலையான விளைச்சலை பெற இது உதவுகின்றது. இதில் நுண்ணுயிர் செயல்பாட்டை எவ்வாறு ஊக்குவிக்கலாம் என்றால், இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பண்ணை கழிவுகளில் மண்ணில் நன்மை செய்யும் பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் உள்ள சத்துக்களை கரைத்து பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. இதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூல் மேம்படுகின்றது. அடுத்தபடியாக இவை எவ்வாறு மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரித்து உரச்செலவை குறைக்கிறது என்று பார்க்கலாம். கரிமப் பொருட்கள் நிறைந்த மண்ணானது அதிக ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டுள்ளது. இதனால் பாசன நீரின் பயன்பாடு குறைவதுடன் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் நன்றாக வளர முடிகிறது. மேலும் இயற்கை உரங்கள் கிடைப்பதால் வேதியியல் உரங்களின் தேவையும் செலவும் கணிசமாக குறைகின்றன. இது மட்டுமில்லாமல் வேதியியல் உரங்களை பயன்படுத்துவதனால் அதில் தேவையான உரங்கள் மட்டுமல்லாமல் மண்ணிற்கு தேவையற்ற பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கன உலோகங்களும் உள்ளன. இவ்வாறு இயற்கை உரங்களை பயன்படுத்துவதனால் மண் வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக இந்த பண்ணை கழிவுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எவ்வாறு பங்கு பெறுகின்றன என்று அறியலாம். பண்ணை கழிவுகளை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சி செய்வதன் மூலம் காற்று மாசுபாடு குறைகிறது. மேலும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றம் குறைவதால் பருவநில மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. எனவே பண்ணை கழிவுகளை வளமாக மாற்றும் இந்த நடைமுறை சுற்றுச்சூழலுக்கும் விவசாயத்திற்கும் மிகுந்த நன்மையளிக்கின்றன. இப்பொழுது பண்ணை கழிவுகளை எந்தெந்த வகைகளில் மறுசுழற்சி செய்யலாம் என்று காணலாம். பண்ணை கழிவுகளை பயனுள்ள இயற்கை உரங்களாக மாற்றுவதற்கு பல்வேறு மறுசுழற்சி முறைகள் உள்ளன. அவற்றில் மிகவும் எளிமையானதும் விவசாயிகளால் பரவலாக பயன்படுத்தப்படுவதும் மக்கு உரம் தயாரித்தலாகும். இந்த முறையின் மூலம் பண்ணையில் கிடைக்கும் பயிர் கழிவுகள், கால்நடை கழிவுகள் மற்றும் பிற அங்ககப் பொருட்களை நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டால் சிதைவடைய செய்து உயர்தர இயற்கை உரமாக மாற்ற முடியும். இப்பொழுது மட்கு உரம் தயாரிப்பதை பற்றி அறியலாம். அதாவது மட்கு உரம் தயாரித்தல் என்பது இயற்கை விவசாயத்தின் அடிப்படை தொழில்நுட்பங்களில் ஒன்றாகும். இந்த முறையில் பயிர்கழிவுகள், மாட்டுச்சாணம், தண்ணீர் ஆகியவை முக்கிய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. மட்கு உரம் தயாரிக்க இந்த கழிவுகளை 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் உயரமும் கொண்ட படுக்கைகளை தேவையான நீளத்தில் அமைக்க வேண்டும். அதன் அடிப்பகுதியில் பயிர்கழிவுகளை ஒரு அடுக்காக பரப்பி அதன் மேல் மாட்டு சாண கரைசலை தெளிக்க வேண்டும். பிறகு பண்ணை கழிவுகள் மற்றும் மாட்டு சாண கரைசல் ஆகியவற்றை மாறி மாறி அடுக்குகளாக 1 மீட்டர் உயரம் அளவுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த 1 மீட்டர் உயரம்னு நம்ம சொல்றது எதுக்காகனா, அந்த அளவுக்கு உயரம் இருந்தாதான் மக்கு உரம் தயாரிக்கும் போது தேவையான அளவு வெப்பநிலை உயரும், மக்குதல் வந்து நமக்கு சரியாக நடக்கும். அதற்காக கண்டிப்பாக அந்த 1 மீட்டர் உயரம்ங்கிறது நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய ஒன்று. அதே போல் அகலமும் 1 மீட்டர் அளவு. 1 மீட்டருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கழிவுகளை திருப்பி விடணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால 1 மீட்டருங்கிறத நம்ம வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும் கழிவுகளை திருப்புறதுக்கும். நீளம் வந்து நம்மளோட இடம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீளம் வந்து நம்ம தேவையான அளவு வைத்து கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான இதில் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதமும் பராமரிப்பும் வந்து பண்ணணும். மக்கு உரம் தயாரிப்பதில் ஈரப்பதம் மிகவும் முக்கியமான ஒரு காரணியாகும்.
உரக்குவியலில் சுமார் 60% ஈரப்பதமானது பராமரிக்கப்பட வேண்டும். இதற்கு தேவையான அளவு தண்ணீர் தெளிக்க வேண்டும். இதை எப்படி 60% அப்படின்னு நம்ம கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகளை கையில் அள்ளிட்டு இப்படி நீங்கள் புழிஞ்சிங்கன்னா தண்ணி கீழே சொட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா தேவையான அளவு படுக்கையில் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள்

போது தண்ணியே வரல அப்படின்னா நம்ம தண்ணி விடணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இதுல நுண்ணுயிரிகளின் செயல்பாடு சீராக நடைபெறத்துக்கு தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காற்றோட்டம். ஏன்னா இந்த நுண்ணுயிரிகளுக்கு காற்றோட்டம் இருந்தாதான் நுண்ணுயிரிகள் நல்லா வந்து இந்த கழிவுகளை மக்க வைக்கும். இதற்காக 15 to 20 நாளைக்கு ஒரு முறை இந்த உரக்குவியலை நம்ம நல்லா கலந்து விட வேண்டும். நம்ம தோட்டத்து அளவுக்கு சின்னதான உரக்குவியல் அமைச்சிருக்கோம்னா மண்வெட்டியை வச்சே உரக்குவியல திருப்பி போடலாம். இல்ல நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி உரக்குவியல் போட்டிருக்கிறோம், கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கிறோம்னா மெஷினரிஸ்ல மழை வச்சுக்கலாம். அதாவது JCB மாதிரி மெஷின்ஸை வச்சுட்டு இந்த உரக்குவியல திருப்பி போடுறதுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி 15 to 20 நாளைக்கு ஒரு தடவை நம்ம உரக்குவியில திருப்பி போடுறதுனால காற்றோட்டம் அதிகரித்து மட்கும் செயல்முறையானது வேகமாக நடைபெறும். மட்கு உரத்தின் பயன்கள், அதாவது சரியான பராமரிப்பின் மூலம் இந்த கழிவுகளை 90 to 120 நாட்களுக்குள் கருமை நிறம் கொண்ட மண் வாசனை உடைய உயர்தர மட்கு உரம் தயாராகிவிடும். இந்த மட்கு உரம் மண்ணின் கரிமப்பொருள் அளவை அதிகரிப்பதோடு மண்ணின் நீர்பிடிப்பு திறனை மேம்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. மேலும் வேதியியல் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து செலவும் நிலையான விவசாயத்தை மேற்கொள்ளவும் உதவுகின்றன. அடுத்தபடியாக மண்புழு உரம் தயாரித்தலை பற்றி அறியலாம். மக்கு உரத்தை விட இந்த மண்புழு உரங்களில் 2 மடங்கு அதிக ஊட்டச்சத்து உள்ளன. ஏனென்றால் இந்த மண்புழு உரத்தில் மண்புழுக்கள் கழிவுகளை உண்டு அதிலிருந்து வெளிவரும் எச்சம்தான் மண்புழு உரம். இப்பொழுது மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி அறியலாம். மண்புழு உரம் என்பது பண்ணையிலிருந்து கிடைக்கும் கரிம கழிவுகளான நெல், வைக்கோல், கரும்பு தொகை, இலை சருகுகள், காய்கறி கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் போன்றவை மண்புழுக்களின் உதவியால் மட்கச் செய்து தயாரிக்கப்படும் உயர்தரமான இயற்கை உரமாகும். இயற்கை விவசாயத்தில் மண்ணின் உயிர்த்தன்மை மற்றும் வளத்தை மேம்படுத்துவதில் மண்புழு உரம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது மண்ணின் கரிம அளவை அதிகரிப்பதோடு ஊட்டச்சத்துக்களை மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் பயிர்களுக்கு வழங்குகின்றன. சரி, இந்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரங்களானது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கின்றது. மேலும் மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதில் உள்ள தாவர வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களின் வளர்ச்சி, மலர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்க உதவுகின்றன. இதன் மூலம் வேதியியல் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க முடிகின்றது. சரி, இந்த மண்புழு உரம் தயாரிக்க என்னென்ன மண்புழு வகைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக உபயோகப்படுத்தக்கூடியது யூட்ரிலஸ் யுஜினேங்கிற வகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷினியா ஃபோட்டிடா, பெரியானிக்ஸ் எஸ்கவைட்டஸ் அப்படின்னு சொல்லி 3 ரகங்கள் உள்ளது. இவை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரிமப் பொருட்களை வேகமாக மக்கச் செய்து உயர்தரமான உரமாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவை. இதில் வந்து எப்படி இடம் தேர்வு செய்யணும், படுக்கை எப்படி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்க ஒரு நிழலான, குளிர்ச்சியான மற்றும் நீர்த்தேங்காத இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேரடியாக சூரிய ஒளி மற்றும் கனமழையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இடமா இருந்ததுன்னா பரவாயில்ல. இதுக்கு நம்ம சிமெண்ட் தொட்டி, செங்கல் கட்டமைப்பு இல்லை தரைமேல படுக்கை எதுனாலும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். படுக்கையோட அடிப்பகுதியில் வைக்கோல், தேங்காயினார் அல்லது உலர்ந்த இலைகளை பரப்பி அதன் மேல் கரிமப் பொருட்கள் மற்றும் மாட்டுச்சாண கலவைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மண்புழு உரம் தயாரித்தல முன் மக்க வைத்தல் அப்படிங்கிறது, அதாவது ப்ரீ டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா மாட்டு சாணம் மற்றும் கழிவுகளை நேரடியாக மண்புழுகளுக்கு பயன்படுத்த கூடாது. அவற்றை ஒன்றாக கலந்து 15 to 20 நாட்கள் வரைக்கும் மக்க வைக்க வேண்டும். மக்க வைக்கும் போது அதிக வெப்பநிலை ஏற்பட்டு பகுதி அளவுக்கு கழிவுகள் மக்கீரும். இந்த பகுதியளவு மக்கிய கழிவுகளில் மண்புழுக்களை வளர்ச்சிக்கு ஏற்ற வகையாக உள்ளன. இந்த நடைமுறை மண்புழுக்களின் உயிரிழப்பை தடுக்கின்றன. இதன் பிறகு இந்த பகுதியளவு மக்கிய கழிவுகளில் மண்புழுக்களை படுக்கையில் விட வேண்டும். பொதுவாக 1 டன் கழிவு பொருட்களுக்கு 1 to 2 கிலோ வரைக்கும் மண்புழுக்களை பயன்படுத்தலாம். இதை பராமரிப்பதற்கு மண்புழுக்களுக்கு ஈரப்பதம் மிகவும் முக்கியமானது. இதிலும் 60-70% ஈரப்பதத்தை நாம்

0: பராமரிக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப தண்ணீர் வந்து தெளித்து கொள்ளலாம். அதே சமயம் அதிக அளவிலையும் வந்து தண்ணீர் தெளிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய தண்ணீர் தெளிச்சோம்னா காற்றோட்டம் இல்லாமல் மண்புழுக்கள் இறந்து போக வாய்ப்பு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த மண்புழுக்களை எறும்பு, எலி, கோழி மற்றும் மற்ற எதிரியிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
1: ஆகாசவாணி எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூரில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஈ. பரமேஸ்வரி அவர்கள்.
0: பொதுவாக பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிப்பதற்கு ஒரு 45-60 நாட்கள் வரை கால அளவு தேவைப்படுது. இந்த உரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடர் பழுப்பு நிறத்தில் இல்லைன்னா கருப்பு நிறத்தில் மண் போன்ற மனத்துடன் நுண்ணிய துகள்களாக வந்து மண்புழு உரம் இருக்கும். எப்படி வந்து நம்ம மண்புழுக்களை சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்புழுக்களுக்கு பசுஞ்சாணமானது மிகச்சிறந்த உணவாகும். பசு பச்சையான சாணத்தை வந்து நம்ம அந்த மண்புழு படுக்கையில வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் விட்டுட்டோம்னா அந்த புழுக்கள் எல்லாம் வந்து பச்சை சாணத்துல ஒட்டிக்கும். அப்போ வந்து நீங்க அந்த பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பந்தை எடுத்துட்டு மீதி இருக்கிற மண்புழு உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லை நம்ம வந்து மண்புழு உரத்தை விற்கிறோம் அப்படின்னா சல்லடியில வந்து நம்ம சளிச்சிட்டு அந்த விதை வந்து உரங்கள்ல வந்து நம்ம வித்தரலாம். இதிலிருந்து எடுத்த மண் புழுக்களை வந்து புழுக்களையும் நம்ம விற்கலாம், இல்லை நம்ம அடுத்த பேட்சான மண்புழு உரம் தயாரிப்பதற்கும் இதை வந்து உபயோகப்படுத்தலாம். எப்பவுமே இந்த உரங்கள் மக்கு உரமாகட்டும் மண்புழு உரங்களாகட்டும் நம்ம அறுவடை செய்த உடனே மூட்டையில புடிச்சு வைக்க கூடாது. ஒரு நிழலான இடத்துல வச்சு தண்ணி தெளிச்சு வைக்கணும். எப்ப நமக்கு தேவையோ அப்ப தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் உபயோகப்படுத்தலாம். இல்லை நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களாலும் எப்போ நம்ம விற்கிறோமோ அப்போ வந்து மூட்டை பிடிச்சி விற்றா போதும். ஏன்னா இதில் நல்லது செய்யக்கூடிய நிறைய வகையான நுண்ணுயிரிகள் இருக்கு, இந்த மண்புழுக்களோட முட்டைகள் இருக்கு. நம்ம பாலித்தீன் பையில போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா காற்றோட்டம் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் அவையெல்லாம் இறந்து விடும். அதனால வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம வந்து இதை மூட்டை பிடிச்சி வச்சோம்னா போதும். பொதுவாக இந்த மண்புழு உரத்தில் பார்த்தீங்கன்னா 1% வந்து தலைச்சத்து இருக்கும். அரவுண்டு அதாவது தோராயமாக 1% வந்து மணிச்சத்தும் 1% கொஞ்சம் அதிகமாக சாம்பல் சத்தும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள், என்சைம்கள் மற்றும் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் தாவர வளர்ச்சி ஊக்கிகளும் நிறைந்துள்ளன. இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கு உரம் மண்புழு உரம் இரண்டையுமே 1 ஹெக்டருக்கு 5 டன் என்ற வகையில் அடி உரமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதே பல மரங்களுக்கு பயன்படுத்துறதுனா 1 மரத்திற்கு 5-10 கிலோ வரைக்கும் நம்ம இடலாம். நாற்றங்காலிலும் தோட்டக்கலை பயிரில் எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால பயிர் வளர்ச்சியையும் அதிகரித்து நல்ல மகசூல் வந்து பெற முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெர்மி வாஷ், அதாவது மண்புழு வடிநீர். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மண்புழு உரம் உற்பத்தியின் போது கிடைக்கக்கூடிய திரவம் தான் வந்து வெர்மி வாஷ்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து தாவர வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய உள்ளன. இது என்ன பண்ணலான்னா 1 லிட்டர் இந்த மண்புழு வடிநீரை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து இலைவெளி தெளிப்பதன் மூலம் வளர்ச்சி வந்து அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு திறனையும் மேம்படுத்தலாம். இப்போ பண்ணைகளிலிருந்து கிடைக்கும் அந்த கரிம கழிவுகளை மண்புழு உரமாக மாற்றுவது கழிவுகளை மதிப்புமிக்க வளமாக மாற்றும் சிறந்த தொழில்நுட்பமாகும். இது மண்வளத்தை மேம்படுத்தி உரச்செலவை குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நிலையான இயற்கை விவசாயத்திற்கு வழிவகுக்கின்றன. மண்புழுக்கள் இயற்கையின் உழவர்கள். பண்ணை கழிவுகளை உயர்தர உயிரி உரமாக மாற்றி மண்ணின் உயிர்த்தன்மையை மீட்டெடுக்கின்றன என்பது மண்புழு உரத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் உண்மையாகும். இப்போ கால்நடை கழிவுகளின் மறுசுழற்சிகளை பற்றி அறியலாம். இதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா ஜீவாமிர்தம் தயாரித்தல். இயற்கை விவசாயத்துல பண்ணையின் உயிர் செயல்பாட்டை அதிகரிக்கும் முக்கிய உயிர் ஊட்ட கரைசலாக ஜீவாமிர்தம் விளங்குகிறது. இது மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை பெருக்கி பயிர் ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. ஜீவாமிர்தம் தயாரி

தேவையான பொருட்கள்: 10 கிலோ மாட்டு சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிறு மாவு, 1 கைப்பிடி அளவு வளமான மண், அதாவது இலைதலையெல்லாம் உளுந்து நல்லா மக்கி இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துட்டு வரக்கூடிய மண். இது எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் இல்லை ஒரு பெரிய மண்பானையில் போட்டுட்டு 200 லிட்டர் தண்ணி வந்து நம்ம அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இல்லை ஏதாவது சாக்கு மாதிரி போட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகுனா கொசுக்கள்லாம் போய் அதில் முட்டை வச்சிடும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம மூடி வச்சிடறோம். 1 வாரம் வந்து இதை அப்படியே நம்ம நொதிக்க விட்டுடலாம். 1 வாரம் கழிச்சுட்டு நம்ம இதை வந்து பாசன நீரோட சேர்ந்து வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 600 லிட்டர் என்ற விதத்தில் இதை வந்து பரிந்துரை செய்கிறோம். 15 நாட்களுக்கு 1 முறை இந்த ஜீவாமிர்தத்தை பாசன நீருடன் சேர்ந்து பயன்படுத்தப்படும் போது மண் வளம் பாதுகாப்பதோடு பயிர் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இது அனைத்து வகையான வேளாண் பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கனஜீவாமிர்தம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தத்தின் திட வடிவமே கனஜீவாமிர்தம் ஆகும். நீர் வசதி குறைவான உள்ள பகுதிகளில் இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. கனஜீவாமிர்தம் தயாரிக்க 50 கிலோ பசுமாட்டு சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ பயிறு மாவு, அதே போல் 1 கைப்பிடி அளவு வளமான மண் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பந்து போல உருட்டி கொள்ள வேண்டும். இந்த கலவையை பந்து போல உருட்டிட்டு நிழல்ல வந்து 3 to 5 நாள் வந்து உலர வைக்க வேண்டும். வெயிலில் வந்து இதை காய வைக்க கூடாது, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் செத்து போயிடும். நிழல்ல வச்சு காய வச்சுட்டு இதை எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வந்து சேமித்து வைத்து கொள்ளலாம். எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை வந்து அடிவுரமாக பரிந்துரை செய்கிறோம். 1 ஏக்கருக்கு 400 கிலோ என்ற விகிதத்தில் கனஜீவாமிர்தத்தை அடிவுரமாக இடுகிறதுனால மண்ணில் அங்கக கரிமச்சத்து அதிகரித்து நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பயிர் விளைச்சலை அதிகரிக்கலாம். அடுத்தபடியாக இந்த கால்நடை கழிவுகளை உபயோகப்படுத்தி இலைவெளி தெளிப்பான்கள் எப்படி உருவாக்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் பஞ்சகாவியா தயாரித்தலை பற்றி பார்க்கலாம். பஞ்சகவ்யம் என்பது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான பொருட்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகும். இது பயிர்களின் வளர்ச்சியை தூண்டி பூக்கும் திறன் மற்றும் மகசூலை அதிகரிக்க உதவுகின்றது. பஞ்சகாவியா தயாரிக்க தேவையான பொருட்கள்: 5 கிலோ மாட்டு சாணம், 1 லிட்டர் நெய்யை கலந்து 3 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். பின்னர் இதனுடன் 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 3 லிட்டர் இளநீர், 3 கிலோ நன்கு பழுத்த வாழைப்பழம், 1 கிலோ வெல்லம் இவற்றை சேர்த்து கலந்து விட வேண்டும். இந்த கலவையை நிலவான இடத்தில் வைத்து தினமும் காலையில் 1 முறை மாலை 1 முறை நன்கு கலந்து விட வேண்டும். சுமார் 15 நாட்களில் பஞ்சகாவியம் தயாரித்து விடும். இதை 3% கரைசல், அதாவது 30 மில்லி லிட்டர் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலைவெளியாக தெளிப்பதன் மூலம் பயிர் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறன், நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன. இதை பாசன நீருடன் கலந்து பயன்படுத்தலாம். அதாவது 1 ஏக்கருக்கு 20 லிட்டர் பஞ்சகாவியாவை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகவும் உபயோகிக்கலாம். அடுத்த இயற்கை வழி தெளிப்பான்னு பார்த்தீங்கன்னா முட்டை அமிலம். முட்டை அமிலம் என்பது இயற்கை விவசாயத்தில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் பூச்சி நோய்க்கான எதிர்ப்பு தன்மையையும் பயிர்களுக்கு அளிக்கிறது. இதில் அமினோ அமிலங்கள், புரதங்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுவதால் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இலைப்பரப்பை அதிகரிக்க உதவுகின்றன. இந்த முட்டை அமிலம் தயாரிக்க முட்டைகளை ஒரு கண்ணாடி அல்லது மண் பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முட்டைகளை வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு முட்டைகள் முழுகும் அளவிற்கு எலுமிச்சை சாறினை விட வேண்டும். பொதுவாக பிராய்லர் கோழி முட்டையிலா இருந்தால் 10 நாட்கள் போதுமானதாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை உபயோகப்படுத்தினா 15 நாட்கள், ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில அந்த முட்டை ஓடு வந்து சற்று கடினமாக இருக்கும். சரிங்க, அதுக்காக முட்டைகளை நம்ம அடுக்கிட்டு முட்டை முழுகிற அளவுக்கு எலுமிச்சை சாறை ஊத்திடணும். முட்டை
கொட்டை ஓடு எலுமிச்சை சாறுல மட்டும்தான் கரையும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டுன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால நம்ம முட்டைகளை அடுக்கிட்டு முட்டை முழுகிற அளவுக்கு எலுமிச்சை மலை சாறை ஊற்றிட்டு அப்படியே மூடி வைத்து விடலாம். ஒரு 15 நாட்கள் வச்சிட்டோம்னா முட்டை ஓடு வந்து எலுமிச்சை சாறில் கரைஞ்சி போயிட்டு அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மிதந்துட்டு இருக்கும். அதை ஒரு குச்சி வச்சு நம்ம

0: கலந்து விடும்போது அப்படியே சீம்பால் மாதிரி ஆயிடும். ஒரு மஞ்சள் கலர்ல கெட்டியான திரவமா இருக்கும். இதை வந்து சம அளவு அது கூட வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்து மறுபடியும் ஒரு வாரம் வச்சிட்டோம்னா நன்கு நொதிச்சுட்டு 20வது நாள்ல முட்டை அமிலம் ரெடியா இருக்கும். இதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சு எடுத்த கரைசலை வந்து 20 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து இலைவெளி தெளிப்பான் மூலம் நம்ம வந்து கொடுக்கலாம். பயிர் வளர்ச்சி நல்லா வந்து ஊக்குவித்து அதிக மகசூல் கிடைக்கும். இதே போல மீன் அமிலம் தயாரித்தல். இங்க என்ன நம்ம யூஸ் பண்றோம்னா, மீன் கழிவுகள் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்தது போக இந்த தலை வால் குடல் எல்லாம் தூக்கி எறிவாங்க இல்லைங்களா, அந்த மீன் கழிவுகளை நம்ம எடுத்துட்டு வந்து தண்ணி இருந்ததுன்னா அதை மட்டும் வடிச்சுட்டு சம அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடணும். ஒரு 15 நாள் நம்ம அப்படியே விட்டுறலாம். 15 நாட்களுக்குள்ள இது நல்லா நொதிச்சு அதில் இருக்கக்கூடிய திரவங்கள் வரும். அந்த திரவங்கள் அதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மீன் அமிலம். இதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, 20 ml நம்ம எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில கலந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இந்த இலைவெளி தெளிப்பான்கள் பாத்தீங்கன்னா, நம்ம 3 வகையான பயிர்த்திருக்கோம். பஞ்சகாவியா, மீன் அமிலம், முட்டை அமிலம், 3 யூஸ் பண்றோம். இந்த இலைவெளி தெளிப்பான்கள் வந்து தாவர வளர்ச்சியை தூண்டி இலைகள்ல பசுமையை அதிகரித்து பூக்கும் திறன் மற்றும் மகசூலை அதிகரிக்கின்றன. குறிப்பாக மீனமிலம் பயிர் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதிலும், முட்டையமிலம் வந்து தாவரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்தை பயன்பாட்டு அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விவசாயிகளுக்கான ஒரு சில பரிந்துரைகளை இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, பண்ணை கழிவுகளை வந்து கட்டாயம் எரிக்க வேண்டாம். ஒவ்வொரு பண்ணையிலும் உரக்குழி வந்து கட்டாயம் அமைக்க வேண்டும். மட்கு உரம், மண்புழு உர உற்பத்தியை வந்து ஊக்குவிக்க வேண்டும். பயிர் கழிவுகளை வந்து நம்ம நுண்ணீரிகளின் மூலம் மக்க செய்து மண்ணில வந்து அங்கக கரிமத்தின் அளவை நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும். பண்ணை கழிவுகள் என்பது குப்பைகள் அல்ல, அவை மண்ணின் செல்வம். பண்ணையில் கிடைக்கும் ஒவ்வொரு கரிம கழிவையும் மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றினால் மண் வளம் அதிகரிக்கும், உர உற்பத்தி செலவு குறையும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். பண்ணை கழிவுகளை எரிக்காமல் உரமாக மாற்றுவோம். மண் வளத்தையும் விவசாய லாபத்தையும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியரும் அகில இந்திய தேனீ ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி. ஆர். சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 11வது வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் சந்திப்போம். நேயர்களே, வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நேரம் 8 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல தேவம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 11 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனு வஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் வாய்ஸில் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பதினேழு நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது.
1: Bob Clearmountain mixed with the attitude funky drums from hell.
2: Side up and-

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 8:22, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்டு கழிச்சுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தெனாலி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ், கோபிகா பூர்ணிமா வாய்ஸில் AR ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு அருமையான பாடல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது.

0: நேரம் 8:34 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சாரம்மாள் வாய்ஸில், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அருமையான பாடல்.
1: கொக்கு

அமேசிங்கான பாடல்களோட நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா கிருஷ்ணராஜ் பாடியது.

நேரம் 8:46 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் மனோகஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா வாய்ஸில் அருமையான பாடல்.

8:53 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உங்களுக்காக வீரா திரைப்படத்திலிருந்து மனோஜ் வர்ணலதா வாய்ஸ்ல இளையராஜா மியூசிக்ல வருது. நிகழ்ச்சியினுடைய இதுவரை உங்களோட பயணித்த நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.

நேரம் 9:30. திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தின் முதல் பாடலாக வீரத்திருமகன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாச ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி நான் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திரைக்கானத்தில் இனி காஞ்சி தலைவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: மீண்டும் இனியராகும் நாளை இரவு 9:30 நேரம் 10 மணி.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கேசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ரெங்கநாதுடே என தொடங்கும் பொன்னையா பிள்ளையை இயற்றியது ராகம் சௌராஷ்டிரம் ரூபக தாளம்.

இனி நின்னே நம்மெதினையா என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்யமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக ஓரெங்க சாயி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காம்போஜி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இனி நிகழ்ச்சி நிரல். மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், குரல் எண் 114, அதிகாரம் நடுவு நிலைமை. தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள், படைப்பு மதுரை ஆகாஷ்வாணி. 6:15 பக்தி மாலை. நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:25 இன்று ஒரு தகவல். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இணைய நேரம் சிறப்பு உரை. இளமை அறிவியல் எதிர்காலம், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை. வழங்குபவர் மா. கார்த்திக் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை, பருப்பள்ளி சுஜானா, வீணை எஸ் கோமதி சங்கர், மிருதங்கம் என் ராஜா, ரமணி கடம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல், அனிருத் சங்கர் பாட்டு, ஆர். மகாதேவன் வயலின், கொல்கத்தா ஜி. வெங்கட்ராம் மிருதங்கம். பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள்.

1:5 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி. உடலமைப்பில் எலும்புகளின் பங்கு. நேர்முகம். இதில் பங்கேற்பவர் உடற்கூறியியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாடல் 1. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்றுத்திட்டம். தொடர்ந்து திரையிசை. 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள். ஒயில் கொம்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசாம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். மாலை 5:30 திரு இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாமாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லை வடம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்தி. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 கிசான் வாணி ஏறும் ஓரும் நிகழ்ச்சி. மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன். உடன் உரையாடுபவர் பி சரவணன். கறவை மாடு வளர்ப்பு குறித்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் உரை. 8:00 மனோரஞ்சிதம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடக மலர் ஏஐ கலாட்டா நாடகம் படைப்பு ஆகாஷவாணி மதுரை. 10:00 அரங்கிசை ரோஹிணி வெங்கடாச்சலம் பாட்டு டி வி ராமானுஜாச்சாரியலு வயலின் அமிர்தராஜ நல்லு எம் முருகானந்தம் மிருதங்கம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.